நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணித்திங்கள் முதல் நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்துச் சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: கழித்தறியேன் என்பது கைவிடுக, நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும்.
0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்துச் சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம், பிரதிபலிக்கும் பிரபஞ்சம் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம், ஏஐ மூலம் போலி வங்கி செயலிகள், ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசையில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சத்யவாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெலிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம்.

0: பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும். உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணும், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்க எடுக்கணும்.
1: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
3: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம்தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு.
1: வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.

0: பயன்பெறுங்கள்.
1: இன்று இரவு 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நூற்றொன்று புள்ளி 4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கு ஜிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில், தொடர்ந்து ரஷா ரெயின்போ. 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள்.

0: அன்றாட நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். தொடர்ந்து ரஷா ரெயின்போ. 12 கெட்செட்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக முதியோர் தினத்தையொட்டி முதியோர்கள் எவ்வாறு மனநல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, துணிந்து நில். பிரதமரின் புத்தொழில் திட்டம் குறித்து ஐஐடி மெட்ராஸ் மேலாண்மை கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் ஏ தில்லைராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி 1 FM கோல்ட் அலைவரிசையில் காலை 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்ர சங்கீதம், 12 மணிக்கு திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீண இசை, டிஎம் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகாணம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சூளை, அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா, ஏஎஸ் தேவதர்ஷன் வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் மகிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா, முதியோர் நலம் காப்போம் ஆர் ஹம்சினி வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இதுவரை நேர்கள் கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. In Jharkhand, following a 24-day protest by JPSC and JSSC aspirants, the state government has cancelled the 2024 JSSC CGL examination and all competitive examinations conducted by the TDPL agency. Chief Minister Hemant Sorin announced the decision last evening after chairing a special cabinet meeting. The state government has also ordered a comprehensive probe into recruitment examinations conducted by the Jharkhand Public Service Commission or JPSC and the Jharkhand Staff Selection Commission or JSSC since 2014. However, student leader Piyush Kumar stated that the protesters' demands regarding the 11th to 13th JPSC examinations and a CBI probe are still pending. The protesting students announced they would discuss their remaining demands and decide their next course of action. Education Minister Prahlad Joshi held a meeting with the Secretary, Department of Higher Education, DG of National Testing Agency and other senior officials in New Delhi yesterday. During the meeting, the minister directed that strict compliance be ensured of the established exam protocols. He also directed that a complete overhaul of confidential operations architecture, secluded rooms, air-gapped systems, device deposit protocols be implemented on a war footing. The agency has been further directed to conduct a thorough audit of all exam processes and submit a report on corrective action taken. Union Home Minister Amit Shah has informed that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோக்ஷம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகனக் கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில்

0: புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும்போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகி கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்ய விடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை, அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15 ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் கோவை கமலா பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 ஆகாஷ்வாணி சென்னை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரி

0: ராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தாக்சின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள் அல்லது ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லேட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கணும்.
0: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம்தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு.
0: வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும்

0: விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-232, 6611-432. மீண்டும் தொலைபேசி எண் 6611-232, 6611-432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொது தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான

0: இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக

0: ஆக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 15:00, ஆகாஷ்வாணி சென்னை.

0: சூழல் அறிவோம்.
1: சுற்றுப்புற சூழலை காக்க ஏராளமான எளிய வழிகள் உள்ளன. சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் எந்த பொருளையும் வேண்டாம் என்று உறுதிபட சொல்லும் மன உறுதி ஒவ்வொருவருக்கும் வேண்டும். பிளாஸ்டிக்கினால் ஆன பைகள், விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்க மாட்டேன் என்ற மன உறுதி இப்பொருட்களை சந்தைப்படுத்துதலை தவிர்க்கும். குளிர்பானங்கள், நீர், தேநீர், காபி ஆகியவற்றை பருகுவதற்கு பேப்பரிலான கோப்பைகளை தரும்பொழுது அவற்றை வாங்க மறுப்பதும், பருகுவதற்கு தரும் ஸ்ட்ராக்களை தவிர்ப்பதும் எளிய செயல்களாலும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அரிய வழிகளாகும். ஒரு டீஷர்ட்டை உருவாக்க தேவையான பருத்தியை வளர்க்க 700 கேலன் தண்ணீர் தேவை என்பதை உணர்ந்தால் தேவைக்கு அதிகமானவற்றை வாங்க மாட்டேன் என்ற மனப்பக்குவம் உருவாகும். இதுபோல தேவைக்கு அதிகமாக நாம் வாங்க விழையும் ஒவ்வொரு பொருளை பற்றியும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்ற நோக்கில் ஒவ்வொருவரும் பார்த்து வாங்க ஆரம்பித்தால் விற்பனை சந்தையின் போக்கும் மாறும். ஒருவனின் நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளும் அண்டை அயலாரும் நட்பும் சுற்றமும் உத்வேகமடைந்து இப்படிப்பட்ட பழக்கங்களை மேற்கொள்வர். பேக்கிங்கிற்காக பயன்படுத்தப்படும் ஏராளமான காகிதத்தால் ஆன பொருட்கள் உள்ளிட்டவற்றை தவிர்க்க, கூடுமான மட்டில் நமக்கு தேவையானவற்றை உள்ளூர் உற்பத்தியாளரிடமிருந்தே வாங்க வேண்டும். எந்த பொருளையும் உள்ளூர் உற்பத்தியாளரிடம் வாங்குவது செலவையும் குறைக்கும், உற்பத்தியாளர்களையும் ஊக்குவிக்கும்.

0: அதிகரிக்கும், சுற்றுப்புற சூழலையும் மேம்படுத்தும். உடலுக்கானாலும் சரி, தோட்டத்திற்கானாலும் சரி, வயலுக்கானாலும் சரி, கெமிக்கல்களை அதாவது வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும், இயலாவிடில் குறைக்க வேண்டும். அறிவியல் ஆய்வு தரும் தகவலின்படி ஒரு வாகனமானது 4.6 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை ஒரு வருடத்தில் வெளியேற்றுகிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எவ்வளவு நச்சுவாயுவை வெளியேற்றி சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறது என்பதை எளிதில் ஊகித்து உணரலாம். அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்து செல்லுதல், சைக்கிளை அதிகம் பயன்படுத்துதல் ஆகியவை சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தவல்ல எளிய வழிகளாகும். தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தலை தவிர்ப்பது நீர்வளத்தை பாதுகாக்கும் ஒரு வழியாகும். ஒழுகும் குழாய்களை உடனடியாக பழுது பார்த்தல் வேண்டும். குழாயை திறந்து விட்டு கொண்டே பல் துலக்குவது, பாத்திரம் தேய்ப்பது ஆகியவற்றை தவிர்ப்பதால் நீர் சேமிப்பு அதிகமாகும். சிந்தித்தால் சூழலை காக்க சிறப்பான வழிகள் தோன்றும் என்பதில் ஐயமில்லை. தகவல்களை எழுதியவர் எஸ். நாகராஜன்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

தமிழ்நாடு கடலோர மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழ்நாட்டு கடலோர பகுதிகள், குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது இன்று தொடங்கி வரும் 4 நாட்களுக்கான மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதிலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது

0: புத்தம் புது காலை. நம்மையே நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் வெளி உலகத்தை தெரிந்து கொள்ள இயலாது. நம்மை தெரிந்து கொண்ட பிறகு வெளி உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மையே நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் வெளி உலகத்தை தெரிந்து கொள்ள இயலாது. நம்மை தெரிந்து கொண்ட பிறகு வெளி உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது. ரமண மகரிஷி அவர்களின் சிந்தனையுடன் துவங்குகிறது இன்றைய புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது
1: நாளும் அறிவோம் பிரதிபலிக்கும் பிரபஞ்சம். தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: நாம் தினமும் பலரையும் சந்திக்கிறோம், ஆனால் ஒருவரை மட்டும் நாம் தவறாமல் தினமும் பார்க்கிறோம். அவர் யார் தெரியுமா? அது நாமே. அந்த சந்திப்பு நிகழ்வது ஒரு சிறிய பொருளின் மூலம், கண்ணாடி. காலை எழுந்தவுடன் நாம் முதலில் பார்ப்பது பல நேரங்களில் கண்ணாடியைத்தான். ஆனால் ஒரு சாதாரண பொருளாக தோன்றும் கண்ணாடிக்குள் அறிவியல், வரலாறு, தொழில்நுட்பம் என ஒரு பெரிய உலகமே மறைந்து கிடக்கிறது. முகத்தை பார்க்கவும் அலங்கரிக்கவும் மட்டுமல்லாமல் மனித

வாழ்க்கையின் பல துறைகளிலும் கண்ணாடி முக்கிய பங்கு வகிக்கிறது. மணல், சோடா, சுண்ணாம்பு போன்ற பொருட்களை மிக அதிக வெப்பத்தில் உருக்கி குளிர்வித்தால் கண்ணாடி உருவாகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியரும் ரோமானியரும் கண்ணாடியை பயன்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. கட்டிடக்கலை உலகிலும் கண்ணாடி இன்று முக்கிய இடம் பெற்றுள்ளது. உயரமான கட்டிடங்களில் ஒளி ஊடுருவும் வகையில் பெரிய கண்ணாடிகள் பொருத்தப்படுகின்றன. இதனால் மின்சார செலவும் குறைகிறது. ஒளியை பிரதிபலிக்கும் தன்மையால்தான்

0: வகையில் பெரிய கண்ணாடிகள் பொருத்தப்படுகின்றன. இதனால் மின்சார செலவும் குறைகிறது. ஒளியை பிரதிபலிக்கும் தன்மையால்தான் கண்ணாடி நமக்கு நம்மையே காட்டுகிறது. ஒளிக்கதிர்கள் கண்ணாடியின் மேற்பரப்பில் பட்டு திரும்பும் போது நமது உருவம் அதில் தெளிவாக தெரிகிறது. இதையே பிரதிபலிப்பு என்று கூறுகின்றனர். பண்டைய காலங்களில் மனிதர்கள் தங்களுடைய முகத்தை அமைதியான நீரில் பார்த்தனர். பின்னர் செம்பு, வெள்ளி போன்ற உலோகத் தகடுகள் பயன்படுத்தப்பட்டன. அதன் பிறகுதான் நவீன கண்ணாடி உருவானது. இன்று கண்ணாடி இல்லாத உலகை நினைத்து பார்க்க முடியாது. வீடுகளின் ஜன்னல்கள், கார்கள், பேருந்துகள், மின் விளக்குகள், கேமரா, மொபைல் போன்கள், இவை அனைத்திலும் கண்ணாடி முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவ உலகிலும் கண்ணாடியின் பயன்பாடு மிக அதிகம். மருத்துவர்கள் பயன்படுத்தும் பல கருவிகளில் சிறிய கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பற்களை பரிசோதிக்கும் கருவியிலிருந்து அறுவை சிகிச்சை உபகரணங்கள் வரை கண்ணாடி உதவுகிறது. அதேபோல் விண்வெளி ஆய்வுகளிலும் கண்ணாடியின் பங்கு மிகப்பெரியது. தொலைநோக்கிகளில் பொருத்தப்படும் விசேஷ கண்ணாடிகள் பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் மனிதன் பார்க்க உதவுகின்றன. ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகளின் வெற்றிக்கும் கண்ணாடிதான் அடிப்படை. ஆனால் கண்ணாடி மிகவும் மென்மையான பொருள். அது எளிதில் உடைந்துவிடும். எனவே கவனமாக கையாள வேண்டும். உடைந்த கண்ணாடிகளை பாதுகாப்பாக அகற்றுவதும் முக்கியம். கண்ணாடி நமக்கு உருவத்தை மட்டும் காட்டுவதில்லை, நம்முடைய உண்மையான நிலையை சிந்திக்கவும் தூண்டுகிறது. ஒரு கண்ணாடி போல நமது மனசாட்சியும் நம்மை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல நாமும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் இந்த உலகிற்கு பிரதிபலிப்போம். கண்ணாடி நம்மிடம் பேசாது, ஆனால் அது நமக்கு உண்மையை மட்டும் காட்டும். நம் முகத்தில் ஒரு சிறு மாசு இருந்தாலும் மறைக்காது, சிரிப்பு இருந்தாலும் அதை பெரிதாக்கி மகிழ்விக்கும். அதனால்தான் கண்ணாடி வெறும் கண்ணாடி அல்ல, அது நம்மை நம்மிடமே அறிமுகப்படுத்தும் பிரதிபலிக்கும் பிரபஞ்சம். அதனால்தான் ஒருவர் சொன்னார், உண்மையை அறிய விரும்பினால் கண்ணாடியில் உன்னை பார்த்து பேசு. நம் வாழ்க்கையிலும் ஒரு உள்ள கண்ணாடி இருக்கிறது, அது நம் மனசாட்சி. அது நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறது. அந்த மனக்கண்ணாடி தூய்மையாக இருந்தால் நம் வாழ்க்கை வெளிச்சமாகும். அதனால் கண்ணாடியை தினமும் துடைப்பது போல நம் மனத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொய், பொறாமை, வெறுப்பு இவை அந்த கண்ணாடியில் தூசி போல். அவற்றை நீக்கினால்தான் நம் உண்மையான முகம் தெரியும். மகாத்மா காந்தி ஒருமுறை சொன்னார், எனது வாழ்க்கையே என் கண்ணாடி. அவர் சொல்வது இதுதான், நம் செயல்கள் நம் பிரதிபலிப்பு. நாம் என்ன செய்கிறோம் என்பதே நம் உண்மையான தோற்றம். சின்ன ஒரு கண்ணாடியிலிருந்து பெரிய சிந்தனையை நினைவூட்டுகிறேன். நம் முகம் மாறலாம், ஆனால் நம் உண்மை மாறக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம், பிரதிபலிக்கும் பிரபஞ்சம். தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.

கேட்டு பாடலை பாடியவர் பீபிள்ஸ் சுசீலா. இடம்பெற்ற படம் சரஸ்வதி சபதம். நேர்களின் நினைவிற்கு, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்

0: அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
1: இறைவனையும் மன்னனையும் பாட்டுடை தலைவர்களாக எழுதிய மரபை மாற்றி வணிகர் குலத்தில் தோன்றிய ஒரு பெண்ணின் காலணியாம் சிலம்பினை மையமாக வைத்து மலர்ந்த நூல் சிலப்பதிகாரம். இந்நூலின் காப்பிய தலைவி கண்ணகி. போதிலார் திருவினாள் புகழுடை வடிவை புறத்திலும் தீதிலா வடமீனின் திறத்தினை அகத்திலும் பெற்ற கண்ணகியை கோவலன் நலம் பாராட்டுகின்றான். அப்பொழுது கண்ணகியின் நெற்றி, புருவம், கண், இடை உள்ளிட்ட புற உறுப்புக்களை இறைவனுக்குரிய படைக்கலங்களோடு ஒப்பிட்டு பேசுகின்றான் கோவலன். அதாவது கண்ணகியின் நெற்றி இறைவன் சிவபிரானின் தலையில் உள்ள பிறை சந்திரனை போன்றும், அவளது புருவம் மன்மதனின் கரும்பு வில்லை போன்றும், அவளின் கண்கள் முருகப்பெருமானின் வேலை போன்றும், அவளின் இடைப்பகுதி இந்திரனின் வஜ்ராயுத படை போன்றும் இருப்பதாக கோவலன் நலம் புனைந்துரைக்கின்றான். ஆக இறைத்தன்மையை அகத்தில் பெற்ற கண்ணகி இறைவனுக்குரிய படைக்கலன்களை புறத்தில் தன் உடல் உறுப்புக்களாக பெற்றவளாக சிறப்பிக்க பெறுகின்றாள். இதனை இளங்கோவடிகள் குழவித் திங்கள் இமையவர் ஏத்த அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும் உரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆக என அடையார் முனையகத்து அமர் மேம்படுனர்க்கு படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலின் உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் புருவமாக ஈக்க மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினக்கு அளிக்க அதன் இடை நினக்கு இடை என அருமுகன் ஒருவன் ஓர் பெரும் முறை

0: இன்றியும் இருமுறை காணும் இயல்பினின் அன்றே அம்சுடர் நெடுவேல் ஒன்றும் நின் முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டாய் ஈத்தது என்று தன் கவி நயத்தால் சொற்கோயில் கட்டுகின்றார். இவற்றை நோக்கும் பொழுது அகத்தில் இறைத்தன்மையை பெற்றவள் கண்ணகி என்பதை உணர்த்தும் முகமாகவே புறத்திலும் தெய்வத்திற்குரிய படைக்கலங்களை தன் புற உறுப்புக்களாகவே பெற்றிருக்கின்றாளோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. மொத்தத்தில் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுவர் என்ற நிலையையும் தாண்டி உரைசால் பத்தினியை உலகோர் அனைவரும் போற்றுவர் என்னும் உண்மையையும் நாம் அறியலாம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
4: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர்.

0: ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும்

0: என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25, 25 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. இனி கேட்கலாம்.
2: வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தெரியும், திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுன்னா அது வயிற்று வழியாக இருந்தாலும் நெஞ்சு வலிங்கிற ஒரு பயம் வரும். அது மட்டும் கிடையாது, இப்போ மக்களுக்கு இன்னுமே அறிய நல்ல அறிவு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நெஞ்சு மட்டும் இருக்காது, தாட வலி, தோள்பட்ட வலி, கை வலினா கூட ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரோக் மூளையோட செயல்கள் வந்து மல்டிப்புளாக இருக்குது. அதாவது சிந்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, ஞாபகத்துலேருந்து ஆரம்பித்து, பேசுகிறதுலேருந்து ஆரம்பித்து, நடக்கிறதுலேருந்து, கை கால் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பிளித்தோரா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு செல்களுக்கும் 1000 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மக்களுக்கு வந்து சடனாக சொல்ல முடியும். இது வந்து இதுதான் ஸ்ட்ரோக்கு அப்படின்னா தலைவலி வந்தால் ஸ்ட்ரோக்கா, அப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி நிறைய சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்குது. இது மக்களுக்கு நம்ம வெளியில் கொண்டு போய் அவங்களுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பி ஃபாஸ்ட்னு ஒரு பேஜ் இருக்குது. அதாவது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். அதாவது நல்லா நடந்துட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ப்ராப்ளம், அதாவது தலை சுற்றுது, இல்லை நடந்தால் தள்ளுது அப்படின்னா அது திடீர்னு வந்ததுன்னா அது பிளட் வெசல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஐ சிம்டம்ஸ், கண்ணில் வந்து கண் பார்வை திடீர்னு ஒரு கண்ணு இருட்டிக்குது, இல்லை கண் பார்வை வந்து மங்குது, கண்ணு திடீர்னு தெரியாமல் போகுது, அப்படின்னா ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குது. எல்லா சிம்டம்ஸும் ஒரு பக்கம் வந்ததுனாலும் ஸ்ட்ரோக்ஸு, சடனாக ரெண்டு பக்கமும் வர சான்சஸ் இருக்குது. முக்கியமான பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், அதாவது எஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து முகம் வந்து கோணையாக போகிறது. நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, மீட்டிங்கில் இருப்பாங்க, நம்மள மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வாய் கோணையாக போகும், பேச்சு குளரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சடனாக வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்கு தான். தென் அடுத்த எஃப்ல ஃபாஸ்ட்டில் வர அடுத்தது வந்து ஏ, ஏன்னா ஆம் இல்லைன்னா லெக்கும் சேர்ந்திக்கலாம், ஆம் அண்ட் லெக் வி.

0: வீக்னஸ், வீக்னஸ்னால் பேரலிசிஸ் திடீர்னு ஏதாவது ஒரு கை கால் வராமல் இருக்கிறது, இல்லை அந்த கை கால் மறுத்து போகிறது, தொட்ட உணர்ச்சிகள் இல்லாமல் மறுத்து போகிறது. அண்ட் தென் எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு குளறது இல்லை பேச்சே வராமல் இருக்கிறது. ஸோ ரெண்டுமே, அதாவது அவங்களால வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் புரியுது, அவங்க பேசும்போது குளறி குளறி பேசுனாலும் ஸ்ட்ரோக்கு தான். செகண்ட், அவங்களுடைய ஸ்பீச் ஏரியாவே அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸ்பீச் ஏரியாவே அஃபெக்ட் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு எனக்கு புரியாது. அப்புறம் சம்டைம்ஸ் அது புரியும், அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற ஏரியாவில் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம அவங்க பேசுவாங்க ஆனால் உளருவாங்க, ஆனால் அது அடுத்தவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் டிஃபெக்ட்டுமே ஒரு ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தான். ஸோ பேலன்ஸ், ஐ ப்ராப்ளம், வாய் கோணையாக போகிறது, பேச்சு குளறுதல், கை கால் வராமல் போகிறது இல்லை மறுத்து போகிறது, இந்த ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரு 80% ஆஃப் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ். ஏன்னா 80% ஆஃப் ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த 5-6 சிம்டம்ஸோடு தான் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஒரு சடனாக கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக இருக்கிறது, சம்டைம்ஸ் தலைவலியோட கூட இது இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த குழாயில் மூளையில் இருக்கிற 5-6 குழாய்களில் எந்த குழாயில் பிளாக் இருக்கோ, எந்த ஏரியாவோட பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகுதோ அதை பொறுத்து தான் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்காது, இப்போ நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆரம்பிச்சதுனால தான் அது ஸ்ட்ரோக்னு சொல்லணும். ஏன்னா இது சடனாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸ்ட்ரோக் வந்து யாருக்கு வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம், பட் அந்த திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரோக்கானு கேட்டால் கிடையாது. திக்குவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் பிறக்கும் போதே பிரெயினில் இருக்கிற நோய் தான், நோய்கள் தான் அது. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது மாறுதல்கள்னால அவங்களால கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால தான் அவங்களுக்கு திக்குவாய் இருக்குது. ஸோ திக்குவாய் பேஷண்ட்டாக இருந்தாலும் நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரோக் வரலாம், பட் திக்குவாய் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ், திக்குவாய் பேஷண்ட் ரொம்ப வருஷமாக இருக்காங்கன்னா அது ஸ்ட்ரோக்னு முடிவு பண்ண முடியும். அது வந்து பிறவியிலே ஏற்படுற ஊனம் அது.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு, இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். புத்தம்புது காலையில் இனி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார், காதுக்கு

0: இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: என்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஔவையே, உலகில் அரியது என்ன?
3: அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி

0: திறமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
1: கொடியது கேட்கும் வடிவடிவே

செல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஔவையே, பெரியது என்ன?

0: பெரிதேம்.
1: ஒளவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
0: இனிய

0: சிறியது, கொடியது, பெரியது, இனியது, அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஔவையே, புதியது என்ன
1: என்றும்

0: கந்தன் கருணை இந்த படத்திலிருந்து கே பி சுந்தராம்பாள் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
0: திரைகானத்தில் அடுத்து வருவது இட்லி கடை படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புஸ்வாமி பாடிய பாடல்.

0: பண்பலம்.
1: ஏஐ மூலம் போலி வங்கி செயலிகள்.
2: கடந்த வார பத்திரிகை செய்தி ஒன்று என்னை பிரமிக்க வைத்தது, அதாவது எனக்கு பயம் ஊட்டியது. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரை சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் ஏஐ உதவியுடன் போலி வங்கி செயலிகள் மற்றும் மொபைல்களுக்கு அல்லது பயனரின் தகவல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மென்பொருளான மால்வேர் ஏபிகேக்களை உருவாக்கி சைபர் மோசடி கும்பல்களுக்கு வழங்கியதால் கைது செய்யப்பட்டார் என்கிற செய்தி எனக்கு பயமூட்டியது. இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் சூன்யமாவதைக் கண்டு அஞ்சினேன். போலி செயலிகள் மூலம் ஓடிபி, வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை நேரடியாக திருடும் வசதிகளை மோசடி கும்பல்களுக்கு அவர் வழங்கியதால் தான் அந்த கைது. வாட்ஸ்அப்பில் PNB ஒன் செயலி போல வந்த APK-வை பதிவிறக்கம் செய்த ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து 5 லட்சம் மோசடி செய்யப்பட்டதை தொடர்ந்து வேறொருவர் சிக்கினார் என்பதையும் அதே நாளேட்டில் பார்த்தேன். ஏஐ உதவியால் அசல் செயலிகளைப் போலவே போலி செயலிகள் உருவாக்கப்படுவது இன்று அதிகரித்து வருகிறது. June 2026 நிலவரப்படி 55.49 கோடி பயனர்கள் UPI சேவையில் இன்று இணைந்திருக்கிறார்கள். அவர்களால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இன்று வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் டிஜிட்டல் கட்டண அமைப்பானது தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த UPI பயன்பாடு அதிகரிப்பால் பணமில்லா பரிவர்த்தனைகளின் பயன்பாடும் இன்று உயர்ந்து வருகிறது. AI மூலம் மோசடி செய்பவர்கள் மிகவும் இயல்பான மொழியில் போலியான குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவை உரையாடல்களை உருவாக்குகிறார்கள். மேலும் போலி வங்கி செயலியின் தோற்றத்தையும் உண்மையான செயலியை போலவே உருவாக்குகிறார்கள். சில மோசடி செயலிகள் உங்கள் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது, KYC புதுப்பிக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பு காரணமாக உடனடியாக உள்நுழையவும் போன்ற அவசர செய்திகளை காட்டி பயனர்களை ஏமாற்றுகிறது. பயனரும் அவசரத்தில் அவர் சம்பந்தமான ரகசிய தகவல்களை வழங்குகிறார். அதன் மூலம் அவரது தகவல்கள் மோசடி செய்பவர்களின் கைகளில் சிக்குகிறது.

0: முதலில் வங்கி செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வ தளங்களில் இருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். செயலியை நிறுவுவதற்கு முன் அதன் டெவலப்பர் பெயர், பதிவிறக்க எண்ணிக்கை, மதிப்புரைகள் மற்றும் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செயலி இணைப்பு ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும். மேலும் SMS, வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் மூலம் வரும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை திறந்து அதன் மூலம் வங்கி செயலியை நிறுவுவதை தவிர்க்க வேண்டும். செயலி தேவையற்ற அனுமதிகளை கேட்டாலும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் வந்த இணைப்பை அழுத்தி அதன் மூலம் வங்கி செயலியை பதிவிறக்கம் செய்வர். அப்படி செய்வது ஆபத்தானது. அது போலி செயலியாக இருக்கலாம், பார்ப்பதற்கு உண்மை செயலி போலவே இருக்கும். அதுதான் மோசடி செய்பவர்களின் தந்திரம். இணையத்தில் வரும் ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாதீர். அது பற்றி தெரியாவிடில் தெரிந்தவர்களிடம் கேட்டு உறுதி செய்யுங்கள். ஏமாந்து கன்னத்தில் கை வைப்பதை விட இது மேல் இல்லையா? இன்று AI வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதை பாதுகாப்பாய் பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகளை எல்லாரும் வளர்த்துக் கொள்ள முடியும். வங்கி செயலிகளை பயன்படுத்தும் போது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை சரிபார்த்து, சந்தேகமான செயலிகள் மற்றும் இணைப்புகளை தவிர்த்து, தனிப்பட்ட வங்கி தகவல்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பதன் மூலம் பெரும்பாலான மோசடிகளை தவிர்க்கலாம். டிஜிட்டல் பாதுகாப்பு என்பது தொழில்நுட்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு பயனியரின் பொறுப்புமாகும். எனவே செயலிகளை கவனமோடு கையாளுவோம்.
1: AI மூலம் போலி வங்கி செயலிகள். எழுதியவர் கோ செங்கோட்டுவன். வாசித்தவர் ரேகா ஆனந்த்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். அனகாபுத்தூரைச் சேர்ந்த S. ஸ்ரீராம் என்பவரை கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள், வயது 33, உயரம் 5.5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் கழுத்தில் சிவப்பு நிற கயிற்றில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சென்னை 675. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்திற்காக AR ரஹ்மான், கேஷ், கிறிஸி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: இசை பாடல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் நாம் சிந்தித்து செயல்பட சில நொடிகள். மடல் மாணிக்கம் கூற வரும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஸ்டாலின் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நமது இந்திய தேசத்தின் தேசிய மலர் தாமரை, தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம். இதேபோல் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம். உயரமான மலை உச்சியை குறிப்பிடும் சொல் வரை என்பதாகும். பல அற்புத உயிரினங்களுக்கு உறைவிடமாக விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து வரும் சிறப்புமிக்க உயிரினங்களில் வரையாடு முக்கியமானது. கடல் மட்டத்திலிருந்து 3,500 அடி உயரத்தில் இருக்கும் மலை முகடுகளில் தான் வரையாடு இருக்குமா. புலி சிங்கம் போன்ற கொடிய காட்டு விலங்குகள்டேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள உயரமான செங்குத்து பாறைகளில் ஏறவும் அவற்றின் முடுக்குகளில் வாழவும் வரையாடுகள் தங்களை பழக்கி கொண்டுள்ளன. உயரமான மலை வரை, இங்கு வாழும் ஆடு வரையாடு.
2: ஸ்டாலின் சார்,
3: வரையாடுகள் கூட்டம் கூட்டமாக வாழும் பண்புடையவை. சமவெளிகளில் புல் மேயும் போது ஏதாவது ஒரு ஆடு மட்டும் மலை உச்சியிலிருந்து காவல் பணி செய்யுமா?
2: ஐம்பெரும் காவியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில்
3: வரையாடுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தமிழகத்தில் ஆனைமலை, மேகமலை, வால்பாறை ஆகிய

0: இடங்களில் மட்டும் சில நூறு வரையாடுகள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காஃபி தேயிலை சாகுபடி செய்வதற்காக பல நூறு ஏக்கர் பரப்பில் காடுகள் அழிக்கப்பட்டது தான் வரையாடுகளின் எண்ணிக்கை குறைந்து போனதற்கான காரணமா? இதை விட ஆங்கிலேயர்களின் வேட்டை தான் இவற்றின் எண்ணிக்கை குறைந்ததற்கான முக்கிய காரணம். நமது அடையாளமான மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம், இவற்றில் எதை இப்போ நாம் பார்க்க முடியுது? பனைமரம் தான் தெரியுது, செங்காந்தள் மலர் அங்கங்கே இருக்குது, மற்றதெல்லாம் புத்தகத்தில் தான் இருக்குது.
1: ஸ்டாலின் சார்,
0: இப்படித்தான் நமது தமிழ் மொழியில் கூட நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செய்கிறோம். பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அருகாமைங்கிறோம், இது தவறு. அருகில் இதுதான் சரி. அருகில் இதன் எதிர்ப்பதம் தான் அருகாமை. அவசியம் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ்ச்சொல் தேவை. முக்கியம் முக்கியத்துவம்னு சொல்கிறோம், இதற்கு இன்றியமையாதது என்ற தமிழ்ச்சொல் இருக்கு. பிரச்சனை என்பதற்கு சிக்கல், மன்னிப்பு என்பதற்கு பிழை பொறுத்தல், ஜன்னல் என்பதற்கு சாளரம், மகசூல் என்பதற்கு விளைச்சல், இது போன்ற தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தலாம். அறிஞர் அண்ணா முன்னாள் முதல்வர், நான் அவளின் இதயம் என்னும் கதவை தட்டிய போது அவள் புன்சிரிப்பு என்ற சாளரத்தை மட்டும் திறந்தாள்னு அழகு தமிழில் கதவு சாளரம்னு குறிப்பிட்டிருப்பார். எல்லாமே நமது பயன்பாட்டில் தான் இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் KL ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.

ஆகாஷவாணி நேரம் 8 மணி. நேர்கள் ரசித்து கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஹரிணி பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். அடுத்து விண்ணை தாண்டி வருவாயா இந்த படத்திலிருந்து சின்மயி தேவனேகாம்பரம் பாடிய பாடல்.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: திரைகானத்தில் நிறைவாக இமைக்கா நொடிகள் இந்த படத்திலிருந்து கிறிஸ்டபர் ஸ்டான்லி, சுதர்ஷன் அசோக், ஸ்ரீனிஷா ஜெயசீலன் ஹிப்ஹாப் தமிழா பாடிய பாடல்.

திரைகானம் நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து பரமாத்மடு வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறலில் முதல் சிதறலாக ஒலிக்கிறது பாடல். அன்னமிட்டகை படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில்.

0: பி சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல் பட்டிக்காடா பட்டணம்மா படத்திலிருந்து.
1: One and two and three and four. Come on all, clap boys.

0: வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: முத்துச்சிதறலில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் வெள்ளி விழா படத்திலிருந்து பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில்.

0: அடியம்மா ராஜாத்தி சங்கதி என்ன.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் சங்கே முழங்கு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: முத்துச்சிதறலில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் நல்ல நேரம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம்.

ஒழிக்கவிருப்பது ராணி தேனி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடிய பாடலை.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
0: 12:10 சங்கீத சாரல். சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சத்யவாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் ஒய்ஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம். இரண்டு சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும், உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். வழங்கியவர் எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களுடன் உரை. 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா.

எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர். உலக முதியோர் தினத்தை ஒட்டி முதியோர்கள் எவ்வாறு மனநல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவர்களுடன் நேர்முகம். 5-2 ரெயின்போ மேடை. துணிந்து நில் பிரதமரின் புத்தொழில் திட்டம் குறித்து ஐஐடி மெட்ராஸ் மேலாண்மை கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் ஏ தில்லைராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி.

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 1:10 இசை மலர். சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீண இசை. டி எம் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின். ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம். எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 7:10 சிறுவர் சோலையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா ஏ எஸ் தேவதர்ஷன் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம் மகிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் யுஐ அன்சிகா. முதியோர் நலம் காப்போம் ஹார் அம்சினி வழங்கும் உரை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

தொடர்ந்து தாழ் சடையும் நீள்முடியும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து எந்த மாத்திரமுன அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

0: சங்கீத சாரலில் இதுவரை சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. சத்ய வாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.

0: இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப்பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தாா்.

0: தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா ஆர்சிடி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள் ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
2: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிடின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சன்னல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில் பேனா பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிடிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே

இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். மெல்லிசையில் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் குரல்களில், மதி ஒளி வரிகளில் டி கே ஜெயராமன் இசையில் ஒலிக்கிறது முதல் பாடல்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகளில் முக்கியமானது அனைவருக்கும் ஏற்புள்ள விலையில் இன்டர்நெட் சேவை கிடைக்கும்படி செய்வதாகும். இதற்காக தொலைத்தொடர்பு துறையால் 2020 கொண்டுவரப்பட்ட திட்டமே பிரதம மந்திரியின் வணி எனப்படும் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம். வை

0: வைஃபை என்பது வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் தொழில்நுட்பமாகும். இது கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிரிண்டர்கள் போன்ற சாதனங்களை கேபிள்கள் இல்லாமல் இணையத்துடன் இணைக்க உதவுகிறது. இது வயர்லெஸ் ரூட்டர் மூலம் இயங்குகிறது. பல சாதனங்களிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் தரவுகளை தடையின்றி அனுமதிக்கிறது. பிஎம் வணி கட்டமைப்பின் கீழ் பொது வைஃபை நெட்வொர்க்குகள் மூலம் பிராட்பேண்டை பெருக்குவதற்கான தொலைத்தொடர்பு துறையின் முன்மொழிவுக்கு 2020 December 9 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனால் ஒரு வலுவான டிஜிட்டல் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை உருவாக்க முடியும். PDO எனப்படும் பொது தரவு அலுவலகம், PDOA எனப்படும் பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர், பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர், மத்திய பதிவுத்துறை ஆகிய 4 கூறுகளை உள்ளடக்கியதே பிஎம் வணி கட்டமைப்பாகும். முதலாவதாக பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் PDO, அதாவது பொது தரவு அலுவலகம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் வணிக்கு இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை நிறுவி இது பராமரிக்கும். தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் அல்லது இணைய சேவை வழங்குநர்களிடமிருந்து இணைய அலைவரிசையை பெற்று சந்தாதாரர்களுக்கு பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குகிறது. இரண்டாவதாக பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் PDOA, அதாவது பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர். இவர் PDOக்களுக்கு அங்கீகாரம் மற்றும் கணக்கியல் போன்ற ஒருங்கிணைப்பு சேவைகளை வழங்குவார். மூன்றாவதாக ஆப் ப்ரொவைடர், பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர். இது போனின் அருகில் இருக்கும் ஹாட்ஸ்பாட்டுகளை காட்டுகிறது. பயனர்களை பதிவு செய்து இணைய சேவையை அணுகுவதற்கு பிராட்பேண்ட் பயனர்களை அங்கீகரிக்கும் ஒரு விண்ணப்பத்தை உருவாக்கும். அருகில் இருக்கும் பிஎம் வணி இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை கண்டறிந்து காண்பிக்கும். நான்காவதாக உள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி எனப்படும் மத்திய பதிவுத்துறை. இது ஆப் வழங்குநர்கள், PDOAக்கள் மற்றும் PDOக்களின் விவரங்களை பராமரிக்கும். இது தற்போது டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தால் பராமரிக்கப்படுகிறது. பிஎம் வணி வைஃபையில் பிராட்பேண்டை அணுகுவது எப்படி எனில், பொது வைஃபை மூலம் பிராட்பேண்டை அணுக விரும்பும் சாத்தியமான பயனர் தொடர்புடைய ஆப்ஸை பதிவிறக்கம் செய்து அங்கீகரித்து அதன் பிறகு எந்த பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டிலும் பிராட்பேண்டை அணுகலாம். பயனர் பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டை அடையும் போது மொபைல் போனில் உள்ள ஆப் பல்வேறு கிடைக்கக்கூடிய நெட்வொர்க்குகளை காண்பிக்கும். பயனர் விருப்பமான பொது வைஃபை நெட்வொர்க்கை தேர்வு செய்து ஆன்லைனில் அல்லது வவுச்சர் மூலமாக ஒரு தொகையை செலுத்தலாம். இருப்பு தொகை தீரும் வரை நெட்வொர்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். 2024 ஜூலை மாத நிலவரப்படி 2,07,642 பிஎம் வணி வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிஎம் வணி கட்டமைப்பு நிறுவனங்களால் கடைபிடிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நிபந்தனைகளும் உள்ளன. அதாவது PDOA தேவைக்கேற்ப சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஒரு வருடத்திற்கு பயனர் தரவை சேமிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும். பயன்பாட்டு வழங்குநர்கள் மற்றும் PDOAக்களால் பயனர் தரவு தனியுரிமை உறுதி செய்யப்படும். முழுமையான பயனர் தரவு மற்றும் பயன்பாட்டு பதிவுகள் இந்தியாவில் சேமிக்கப்படும். பதிவின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆப் வழங்குநர்கள், PDOAக்கள் மற்றும் மத்திய பதிவு வழங்குனர் அவர்கள் சேவை வழங்கும் மூன்றாம் தரப்பினரை பற்றிய எந்த ஒரு தகவலின் தனியுரிமை இரகசியத்தன்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள். மலிவு விலையில் அதிவேக இணைய இணைப்பை குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் நாடு தழுவிய பொது வைஃபை நெட்வொர்க் மூலம் வழங்க வழிவகை செய்யும் இந்த திட்டத்தை நாமும் பயன்படுத்தி பலன் பெறுவோம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக பன்னாதாய் என்னும் வீரத்தாயின் சரித்திரத்தை ஒரு உரையாடல் வடிவில் கேட்டு அனுபவிக்கலாம். பாத்திரங்கள் சுபா மற்றும் புவனா. சுபா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: அதுக்கு என்ன புவனா, தாராளமாக கேள்.
0: ஆகஸ்ட் 15 என்ற உடனே உனக்கு முதலில் யார் நினைவுக்கு வருவார்கள்?
1: அட, இது என்ன கேள்வி? காந்தியடிகள், நேதாஜி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், ராணி லக்ஷ்மி பாய், வேலு நாச்சியார், வஉசி, பாரதியார், இப்படி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள்.
0: நானும் அதைத்தான் நினைத்தேன். ஆனால் 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் தன் சொந்த மகனையே இந்த மண்ணின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்றால் நம்புவாயா?
1: என்ன சொல்ற, தன் சொந்த மகனா, அதுவும் ஒரு தாயா? இது எப்படி சாத்தியம்?
0: நம்பவே முடியலையா? அப்படியானால் கால சக்கரத்தை சுமார் 500 ஆண்டுகள் பின்னோக்கி சுழற்றலாம் வாங்க. ஆனால் அதற்கு முன் நம் புண்ணிய பூமிக்கு, இந்த பாரத தேசத்திற்கு நம் வணக்கத்தை சொல்லுவோம்.

0: அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியில் வரலாறு படைத்த ஒரு வீரத்தாயின் பெயர் பன்னாதாய்.
1: பன்னாதாயா? அவர் யார்? ராணியா அல்லது இளவரசியா அல்லது வீராங்கனையா?
0: அதுதான் இல்லை சுபா, அவர் ஒரு செவிலித்தாய். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேவார் பிரதேசத்தில் இளவரசர் உதய் சிங்கை தாயை போல வளர்த்தவர். அவனை தூக்கி தாலாட்டு பாடி உணவு ஊட்டி அன்பு கொடுத்து தன் உயிராக நினைத்தவர்.
1: அப்படியானால் அவருக்கு சொந்த குழந்தையே இல்லையா?
0: இருந்தது. அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சோகம். பன்னாதாய்க்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தான். உதய் சிங்கும் அவருடைய மகனும் ஒரே வயது. ஒன்றாக விளையாடுவார்கள், ஒன்றாக சிரிப்பார்கள், ஒன்றாக உணவு சாப்பிடுவார்கள். பன்னாதாயின் கண்களுக்கு இருவரும் இரண்டு கண்கள் போல.
1: அவ்வளவு சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தது?
0: அதுதான் வரலாற்றின் திருப்புமுனை. மேவார் நாட்டின் மன்னர் ராணா சங்கா இறந்து விட்டார். அதன் பிறகு அரசாட்சியில் ஒரே குழப்பம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பன்பீர் என்ற ஒருவர் அரியணையை கைப்பற்ற நினைத்தான்.
1: அதற்கு உதய்சிங் தடையாக இருந்தாரா?
0: சரியாக சொன்னாய் சுபா. உதய்சிங் உயிரோடு இருக்கும் வரை அரசனாக முடியாது. எனவே அந்த பன்பீர் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். இளவரசனை கொல்ல வேண்டும்.
1: ஐயோ, ஒரு குழந்தையா?
0: ஆம். ஒரு இரவு வாளுடன் இளவரசர் தூங்கும் அறையை நோக்கி வந்தான். அதே நேரத்தில் அந்த செய்தி பன்னாதாயின் காதுகளுக்கும் வந்தது.
1: அப்போது அவர் என்ன செய்தார்? காவலர்களை கூப்பிட்டாரா அல்லது மன்னரிடம் சொன்னாரா?
0: அதுதான் இல்லை. அவரிடம் சில நிமிடங்கள் தான் இருந்தன. ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு வாய்ப்பு.
1: அந்த முடிவு என்ன?
0: உதய் சிங்கை ஒரு பெரிய பழக்கூடையில் மறைத்து அரண்மனையை விட்டு நம்பிக்கையான ஒருவரிடம் பத்திரமாக அனுப்பி வைத்தார்.
1: அப்புறம் என்ன நடந்தது?
0: அதற்கு பிறகு தன் சொந்த மகனை உதய் சிங் தூங்கிய அதே படுக்கையில் படுக்க வைத்தார்.
1: ஒரு நிமிடம், அவருக்கு தெரியாதா அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று?
0: தெரியும், முழுமையாக தெரியும். இன்னும் சில நொடிகளில் வாள் விழப்போகிறது, அது தன் மகன் மேல் விழப்போகிறது என்பதும் தெரியும்.
1: அப்படி இருக்கும் போது ஒரு தாயால் அவ்வாறு எப்படி செய்ய முடியும்?
0: அதனால்தான் அவர் சாதாரண தாயில்லை, பன்னாதாய். பன்பீர் அறைக்குள் நுழைந்தான். படுக்கையில் இருந்த குழந்தையை உதய் சிங் என்று நினைத்தான். ஒரே ஒரு வீச்சு, ஒரே ஒரு வாள், ஒரே ஒரு கணம், அந்த பிஞ்சு குழந்தை உயிரிழந்தது.
1: புவனா, பன்னாதாய் அழுதாரா, கதறினாரா, அவரை தடுத்தாரா?
0: இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒரு கண்ணீர், ஒரு அலறல், ஒரு தவறான பார்வை உதய் சிங் எங்கே இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுத்திருக்கும். ஒரு தாய் தன் இதயத்தை பாறையாக்கிக் கொண்டார்.

0: அதனால்தான் ஒரு ராஜ்யம் உயிர் பிழைத்தது.
1: ஒரு நாட்டிற்காக இவ்வளவு பெரிய தியாகமா?
0: ஆம், அதனால்தான் இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு பண்ணாதாய்.

0: இந்த பாடலை கேட்டால் பன்னாதாயின் வாழ்க்கையே நம் கண்முன் நிற்பது போல் இல்லையா?
1: சரியாக சொன்னாய் சுபா. அவருடைய தியாகம் வீணாகவில்லை. பன்னாதாய் உதய் சிங்கை பல இடங்களில் மறைத்து பத்திரமாக வளர்த்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே உதய் சிங் மேவார் நாட்டின் மன்னராக முடிசூட்டப்பட்டார்.
0: அப்படியானால் பன்னாதாயின் முடிவு ஒரு ராஜ்யத்தையே காப்பாற்றியிருக்கிறதே.
1: அது மட்டுமல்ல, இந்த உதய் சிங் தான் பின்னர் உதய்பூர் நகரையே உருவாக்கினார். இன்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாம் காண்கிறோம் அல்லவா உதய்பூர் என்ற நகரை. அதை உருவாக்கினதே இந்த இளவரசர் உதய் சிங் தான். மேலும் உதய் சிங் அவருடைய மகன் யார் என்று தெரியுமா உனக்கு?
0: யார் அவர்?
1: அவர் இந்திய வரலாற்றின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவரான மகாராணா பிரதாப் சிங். பன்னாதாய் அன்று அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் வரலாறே வேறு விதமாக இருந்திருக்கும்.
0: ஒரு பெண், ஒரு தாய், ஒரு முடிவு, ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலம். என்ன ஒரு அற்புதமான வரலாறு!
1: அதனால்தான் பன்னாதாயை வெறும் ஒரு செவிலித்தாய் என்று சொல்ல முடியாது. அவர் நம் தேசத்தாய்.
0: புவனா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. இன்று நம்மிடம் யாரும் இப்படி உயிரை தியாகம் செய்ய சொல்லவில்லை. ஆனால் நம் நாட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம்?
1: சரியான கேள்வியை கேட்டாய் சுபா. அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நேர்மையாக வாழ்கிறோமா? சாலையில் குப்பை போடாமல் இருக்கிறோமா? பெண்களை மதிக்கிறோமா? மரங்களை வளர்க்கிறோமா? நம் வாக்கு உரிமையை பயன்படுத்துகிறோமா? வரி செலுத்துகிறோமா? நம் வேலையை மனசாட்சியோடு செய்கிறோமா? இப்படி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
0: தேசப்பற்று எல்லையில் காவலில் நிற்பவர்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இருக்கிறது, இல்லையா?
1: மிகச்சரி. நாடு நம்மால் உயர வேண்டும். அதுதான் பன்னாதாய்க்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
0: இங்கே இருக்கும் அனைவரிடமும் ஒரு சிறிய கேள்வி. இந்தியாவை நேசிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள்.
1: அருமை. இப்போது அந்த கைகளை ஒரு உறுதிமொழிக்காக உயர்த்தி வைத்துக் கொள்வோம்.
0: நான்
1: என் நாட்டை நேசிப்பேன்.
0: என் நாட்டை நேசிப்பேன்.
1: நேர்மையாக வாழ்வேன்.
0: நேர்மையாக வாழ்வேன்.
1: என் பெற்றோர்களை மதிப்பேன்.
0: என் பெற்றோர்களை மதிப்பேன்.
1: என் ஆசிரியர்களை மதிப்பேன்.
0: என் ஆசிரியர்களை மதிப்பேன்.
1: என் கடமைகளை செய்வேன்.
0: என் கடமைகளை செய்வேன்.
1: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்.
1: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்.
0: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்.
1: என் நாட்டின் வளர்ச்சிக்காக
0: என்னால்
1: முடிந்த பங்களிப்பை செய்வேன்.
0: என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன். ஜெய் ஹிந்த். சுதந்திரம் 1947 கிடைத்தது. ஆனால் அதற்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளாக பல தியாகங்கள் அமைத்தன.
1: பன்னாதாய் தன் மகனை இழந்தார். ஆனால் ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலத்தையே காப்பாற்றினார். அவரை போன்ற எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களால் தான்

0: இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்.
1: நாம் இன்று அவர்களை நினைவு கூர்வது மட்டும் போதாது, அவர்களைப் போல நாட்டிற்காக வாழ முயற்சிக்க வேண்டும்.
0: நம் இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்களை உடையது. ஆனால் நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே நாடு என்ற எண்ணத்துடன் வாழ்கிறோம்.
1: அதனால்தான் மகாகவி பாரதியார் பெருமையோடு பாடினார்:

0: இதுவரை மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர், செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள்

0: விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறிலிருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளை சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 200

0: 40 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி. நேயர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்புக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை. கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலியா அவர்களுடன் உரை. 9:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே. செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற.
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணி இருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தின் இருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருக்க? என்ன, வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
3: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன சொல்றோமா?
3: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
3: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: ஜீன்ஸ் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்காணம். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும் உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள்.
2: இயற்கையையும் இறை அருளையும் ஒன்றிணைத்து போற்றிய பாரம்பரியம் இந்திய பண்பாட்டின் தனிச்சிறப்பாகும். மரங்கள், செடிகள், கொடிகள், புல்கள் ஆகிய தாவரங்கள் நம் முன்னோரால் வெறும் இயற்கை வளங்களாக மட்டும் கருதப்படவில்லை. அவை தெய்வீகத்தன்மை பெற்றவையாகவும் ஆலய மரபின் ஓர் அங்கமாகவும் போற்றப்பட்டன. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அதன் பெருமையை எடுத்துரைக்கும் ஸ்தலபுராணம் அல்லது ஸ்தலமாகாத்யம் உள்ளது. அவற்றில் அந்த தலத்தின் தோற்றம், இறைவன், இறைவி, தீர்த்தம் மற்றும் ஸ்தல விருட்சம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே ஸ்தல விருட்சம் என்பது ஆலயத்தின் வளரும் ஒரு சாதாரண மரம் அல்ல. அது அந்த திருத்தலத்தின் புராண வரலாறு, இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக மரபோடு இணைந்த புனிதச் சின்னமாகும். இத்தகைய மரபுகளை பிரம்மபுராணம், சரக சம்ஹிதா, நாரத புராணம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம் மற்றும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் போன்ற பல புராணங்கள் மற்றும் சம்ஸ்கிருத நூல்கள் பாதுகாத்து நமக்கு வழங்குகின்றன. புராணங்களின் பார்வையில் தாவரங்கள் உயிரும் தெய்வம்

விஷத்தன்மையும் கொண்டவை. அதனால் பல விரதங்கள் குறிப்பிட்ட மரங்களோடும் செடிகளோடும் மற்றும் புல்களோடும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரதங்கள் பக்தி, உடல் நலம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வாழ்க்கை நெறிகளாக விளங்குகின்றன. இப்போது புராணங்களில் குறிப்பிடப்படும் சில முக்கியமான விரதங்களையும் அவற்றுடன் தொடர்புடைய புனித தாவர மரபுகளையும் பார்ப்போம். தூர்வாஷ்டமி விரதம். நாரத புராணம் அஷ்டமி நாளில் தூர்வை, அதாவது அருகம்புல்லின் மேல் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட வேண்டும் என்று கூறுகிறது. அப்போது அருகம்புல் எவ்வாறு பரவி வளர்கிறதோ அதேபோல் குடும்பமும் வம்சமும் செழித்து வளர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். யதா தூர்வா ததா சாகா, யதா சாகா ததா குலம், ததா மமாபி சந்தானம், தேஹி நித்யம் நமோஸ்துதே. மேலும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் பெண்களுக்கான தூர்வா விரதத்தையும் குறிப்பிடுகிறது. வடக்கு நோக்கி வளர்ந்த அருகம்புல்லின் தளிரை சந்தனம், மலர், பழம், தூபம், தீபம் ஆகியவற்றால் பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்களுக்கு தூர்வை புல்லை போல என்றும் இளமையும் அழகும் நிலைத்து நிற்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து வாழை மரத்தை மையமாக கொண்ட கதலி விரதத்தை பற்றி காண்போம். கதலி விரதம். கதலி, அதாவது வாழை மரம், இந்திய சமய மரபில் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. நாரத புராணம் இதனை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய சதுர்தசி விரதமாக குறிப்பிடுகிறது. இந்த விரதத்தில் வாழை மரம், நறுமணப் பொருட்கள், மலர்கள், முளைத்த தானியங்கள், தயிர், தூர்வை புல், பச்சரிசி, தீபம் மற்றும் பல வகையான நிவேதனங்களால் பூஜிக்கப்படுகிறது. பின்னர் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் அருள வேண்டும் என்று வாழை மரத்தையே வேண்டி மந்திரம் ஓதப்படுகிறது. கதலி விரதமப்யத்ர தத்விதானம் ச மே ஸ்ருணு நரோவா யதிவா நாரி ரம்பாம் உபவனஸ்திதாம் ஸ்நாத்வா சம்பூஜயேத் கந்த புஷ்ப தான்யாங்குராதிபிஹி ததி தூர்வாக்ஷதைஹி தீபைஹி வஸ்திர பக்வான்ன சம்யுதைஹி ஏவம் சம்பூஜ்ய மந்த்ரேண ததஸ் சம்ப்ரார்த்தயேத் வ்ரதி அப்சரோ அமர கன்யாபிஹி நாக கன்யாபிரர்ச்சிதே ஷரீராரோக்ய லாவண்யம் தேஹி தேவி நமோஸ்துதே. இதன் மூலம் வாழை மர பாதுகாப்பும் சமய மரபும் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அடுத்து மருத்துவ பயனுக்காக புகழ்பெற்ற வேப்ப மரத்துடன் தொடர்புடைய நிம்ப விரதம் பற்றி காண்போம். வேப்ப மரம் சம்ஸ்கிருதத்தில் நிம்ப எனப்படுகிறது. நாரத புராணம் கூறுவதன்படி சப்தமி நாளில் சூரிய பகவானை வேப்பிலைகளால் வழிபட்டு பின்னர் அந்த வேப்பிலையை உண்ண வேண்டும். இவ்வாறு அனுஷ்டிப்பவர் நல்ல உடல் நலத்தோடு வாழ்வார் என்று புராணங்கள் கூறுகிறது. நிம்ப விரதம் ச தத்ரைவ தத்விதானம் ஸ்ருணுஷ்வமே நிம்பபத்ரை ஸ்மிருதா பூஜா பாஸ்கரஸ்ய த்விஜோத்தம ககோல்காயேதி மந்த்ரேண பிராணவாத்யேன நாரத நிம்பபத்ரம் ததோஷ்ணீயாத் ஷயேத் பூமௌ ச வாக்யதஹ த்விஜான் பரேன்ஹி சம்போஜ்ய ஸ்வயம் புஞ்சீத பாந்தவைஹி நிம்பபத்ர விரதம் சைதத் கர்த்ருணாம் சர்வ சௌக்கியதம் சப்தமி சர்க்கராக்கியைஷா புரோக்தா தச்சாபி மே ஸ்ருணு. இதனை ஸ்கந்த புராணமும் வலியுறுத்துகிறது. மேலும் பத்ம புராணம் குஜராத்திலுள்ள பிச்சுமந்தார்க்கம் அல்லது நிம்பார்க்கம் என்ற புனிதத்தலத்தின் மகிமையை விவரிக்கிறது. அங்கு கூறப்படும் புராணக் கதையின்படி கோலாகலன் என்ற அசுரனிடமிருந்து தப்பிக்க தேவர்கள் பல்வேறு மரங்களில் தங்கினர். சிவபெருமான் வில்வ மரத்திலும், விஷ்ணு பெருமான் அஸ்வத்த மரத்திலும், இந்திரன் ஷிரீஷ மரத்திலும், சூரிய பகவான் வேப்ப மரத்திலும் தங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. இதனால் சூரியனின் தெய்வீக சக்தி வேப்ப மரத்தில் நிலை பெற்றதாக கருதப்படுகிறது. அடுத்து சூரிய வழிபாட்டில் சிறப்பிடம் பெற்ற ரதசப்தமி விரதத்தை காண்போம். இவ்விரதம் பாஸ்கரி சப்தமி என்னும் அழைக்கப்படுகிறது. மாசி மாத சுக்லபட்ச சப்தமி அன்று அதிகாலையில் நீராடும் போது அர்க்க மரத்தின்

இலைகளையும் பதரி மரத்தின் 7 இலைகளையும் தலையில் வைத்து நீராட வேண்டும் என்று நாரத புராணம் குறிப்பிடுகிறது. த்ரிலோச்சன ஜயந்தீயம் சர்வ பாபஹரா ஸ்மிருதா ரதாக்யா சப்தமீ சேயம் சக்கரவர்த்தித்வதாயினி பாஸ்கரி சப்தமீ சேயம் கோட்டி பாஸ்வத்கிரஹோபமா அருணோதய வேலாயாம் அஸ்யாம் ஸ்நானம் விதீயதே அர்க்கஸ்ய ச பதர்யாஸ்ச சப்த சப்ததலானி வை நிதாய சிரசி ஸ்நாயாத் சப்த ஜன்மாக சாந்தயே. அடுத்த நாள் ஹோமம் செய்து தயிர் சாதமும் கஞ்சியும் அனைவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று இது கூறுகிறது. இந்த விரதம் உடல் நலத்தையும் நல்ல சந்ததிகளையும் அருளும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மேலும் பவிஷ்ய புராணத்தில் சூரிய பகவானை இரத்த சந்தனம் மற்றும் கரவீர மலர்களால் பூஜிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அடுத்து வைஷ்ணவ சமயத்தில் மிகவும் புனிதமான துளசி விரதம் காண்போம். துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான புனித தாவரம் என்று போற்றப்படுகிறது. பத்மபுராணம் கார்த்திகேய மாதத்தின் சுக்லபட்ச நவமி அன்று அனுஷ்டிக்கப்படும் துளசி த்ரிராத்திரி விரதத்தை விவரிக்கிறது. இந்த விரதம் 3 நாட்கள் நடைபெறும். துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பொன்னாலான உருவங்கள் செய்து அதனை பிரதிஷ்டை செய்து மலர்களால் அலங்கரித்து நிவேதனம் செய்து துளசி மடத்தின் அருகில் வேதம் புராணம் சாஸ்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இதே நாளில் துளசி விவாகம் நடைபெறுவதாக ஸ்கந்த புராணமும் குறிப்பிடுகிறது. மேலும் தாத்ரி மரத்தையும் அஸ்வத்த மரத்தையும் ஒரே இடத்தில் வளர்த்து இந்த விழாவை கொண்டாடுபவர்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் விரத நிறைவில் கரும்பு நெல்லிக்கனி அல்லது இலந்தை பழம் உண்ண வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இறுதியாக பல்வேறு புனித மலர்களும் தாவரங்களும் இடம்பெறும் உமாமகேஸ்வர விரதத்தை பற்றி காண்போம். அக்னி புராணம் கூறுவதன்படி முதலில் லலிதா விஜயா பத்ரா பவானி குமுதா சிவா வாசுதேவி கௌரி மங்களா ஆகிய தேவியரை வழிபட்டு அதன் பின்னர் உமாமகேஸ்வரரை ஆராதிக்க வேண்டும். இந்த வழிபாட்டில் மல்லிகா மல்லிகை அசோகா அசோக பத்மா தாமரை மாலதி எனும் ஒரு வகையான மல்லிகை கதம்ப புஷ்பங்கள் கரவீர அதாவது அரளி சிந்துவார நொச்சி போன்ற மலர்களும் வில்வ இலை வில்வப்பழம் மந்தார மலர் குஷாகா அதாவது தர்பை ஆகிய புனித தாவரங்களால் பூஜை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதம் இருப்பவர் அன்று மோதகம் மட்டுமே உணவாக உட்கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் இறைவனை தியானித்து மறுநாள் ஓர் தம்பதியினரை பூஜித்து 8 வகையான தாடங்களை செய்து விரதத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த விரதம் சௌபாகிய சயன விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாபுராணங்களிலும் ஸ்கந்த புராணங்களிலும் இடைபெறும் புனித விருட்சங்களையும் அவற்றின் தொடர்புடைய முக்கியமான விரதங்களையும் அறிந்து கொண்டோம். ஆதித்ய விரதம் அக்ஷய திருத்தீய விரதம் வில்வ விரதம் தூர்வா கணபதி விரதம் தூர்வாஷ்டமி விரதம் கதலி விரதம் நிம்ப விரதம் ரதசப்தமி துளசி விரதம் உமாமகேஸ்வர விரதம் போன்ற பல்வேறு மரபுகளில் ஒரே உயர்ந்த சிந்தனை வெளிப்படுகிறது. பில்வ துளசி நிம்ப தூர்வா புல் கதலி ஆம்ர அர்க்க அஸ்வத்த தாத்ரி போன்ற தாவரங்கள் இறை வழிபாடு உடல்நலம் இயற்கை பாதுகாப்பு ஆகிய மூன்றுடனும் நெருங்கிய தொடர்புடையவை என்பதை இவ்விரதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நம் முன்னோர் வெறும் அறிவுரையாக மட்டும் கூறவில்லை. அவற்றை ஆலயங்கள் விரதங்கள் திருவிழாக்கள் ஆகியவற்றுடன் இணைத்து மக்களின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றினர். இதுவே இந்திய அறிவு மரபின் தனிச்சிறப்பாகும். இதனை வலியுறுத்தும் வகையில் ஒரு புராண ஸ்லோகம் கூறுகிறது. அஸ்வத்தமேக்கம் பிச்சுமாந்தமேக்கம் ந்யக்ரோதமேக்கம் தசதந்திரிணீக்கம் கபித்த பில்வ ஆமலகீத்ரயம் ச பஞ்சாம்ரோபி நரகம் ந பஷ்யேத். அதாவது அரச மரமோ வேப்ப மரமோ ஆலமரமோ புளிய மரங்களோ வில்வம் விளாமரம் நெல்லி ஆகிய 3 மரங்களோ இதில் ஏதோ ஒரு மரத்தை நட்டவர் நரகத்தை அடையமாட்டார், அதாவது மரம் நெடுபவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. எனவே ஸ்தல

0: விருட்சங்களை போற்றுவதும் அவற்றை பாதுகாப்பதும் நம் பண்பாட்டையும் இயற்கையையும் காக்கும் உயர்ந்த கடமையாகும். இந்த அரிய பாரம்பரியத்தை அறிந்து மதித்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
4: நான் ரெடி, கிளம்புவோமா?
3: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
4: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
3: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
4: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
3: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
4: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
3: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
4: நீ சொல்றதும் சரிதான்.
3: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.

0: அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் சென்னை, தர்மபுரி, திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்தும் கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிக அளவில் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சிட்டாம்பட்டி RS மங்கலம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கல்லந்திரி, தேவாலா, முள்ளங்கினாவிளை, சிவகங்கை, கோழிப்பூர் விளை, மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், காரைக்குடி, பெரம்பலூர், வால்பாறை, சிங்கம்புணரி, பந்தலூர், சின்கோனா, உபாசி, மதுரை, பெரம்பூர், சோலையார், நாகர்கோவில், திருவொற்றியூர், புழல், தண்டையார்பேட்டை, மாதவரம், சின்னக்கல்லார், நடுவட்டம், சோழாவரம், செங்குன்றம், குளச்சல், கொளத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
2: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
2: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
3: என்ன அர்த்தமாயிருந்தா?
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

நேரம் 3 மணி. மத்தியிலே 720 கிலோஹெட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

0: உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் முதலில் குறளமுதம் கேட்போமா?
1: களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் ஆங்கே மிகும்.
2: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்து சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும்.
2: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்து சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கல்லுண்ணாமை.
0: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைகானம் ஒலிக்கும் நேரம். முதல் பாடல் உல்லாசம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், ஹரிணி.

நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சிகளின் வாழ்க்கை குறித்து விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜுலு அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பாகும். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர் படத்திற்காக ஹரிகரன் விபா சர்மா பாடியுள்ள பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கணும்.
0: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு.
0: வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைகாலத்திலே அலிகரன் பவதாரிணி பாடியுள்ள பாடல் படம் அரவிந்தன். All the best, all the best, all the best, all the best.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: நேர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் இன்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் AK தனசேகரன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து. சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். பட்டாம்பூச்சிகளின் வாழ்க்கை பற்றி விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜுலு அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா, AS தேவதர்ஷன் வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷ் வழங்கும் வீணை இசை, நீதி கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா, முதியோர் நலம் காப்போம் ஆர் ஹம்சினி வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன். இந்த நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம், காலத்தை கடந்த சமையல் தோழி, எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி. 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் பற்றி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சத்தான உணவு எட்டாத கனவு எனும் தலைப்பில் ஓஜி செங்குட்டுவன் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், KP அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், DV சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 9:10 இன்னுயிர் தோழி, வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் உலகம். உலக புகைப்பட தினத்தையொட்டி வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா

0: ராமசாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சேகல் அவர்கள் பற்றிய தகவல் உங்களுக்காக. அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வனவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.6 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 62%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. India has called for people-centric and implementation-oriented environmental action at the 12th BRICS Environment Ministers meeting held at Bharat Mandapam in New Delhi. The two-day meeting held under India's 2026 BRICS chairship concluded successfully today with a focus on building consensus and strengthening environmental cooperation among member countries. Speaking on the occasion, Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupinder Yadav, who presided over the meeting, highlighted the growing global environmental challenges and called for stronger BRICS cooperation.
2: As nations pursue their development aspirations, they are navigating an increasingly complex environmental reality. The impact of climate change, biodiversity loss, and pollution, the triple planetary crisis together with growing disaster risk, are affecting communities and ecosystems worldwide. These challenges are particularly significant for developing countries, where environmental vulnerability is often closely intertwined with broader development priorities, including poverty eradication, food security, and inclusive growth.
1: The Supreme Court today said it would constitute a high-powered committee comprising retired Apex Court and High Court judges, a former DGP and an ex-CBI director to examine allegations of police excesses against students during recent protests in Delhi and violence against police personnel. The court said an order for constituting the committee would be released tomorrow after it receives suggestions from different parties on other members to be included in the panel. The court said that the committee will also look into allegations concerning sexual assault and online harassment of female protesters and victimization of other vulnerable persons through social media. Union Agriculture and Farmer Welfare Minister Shivraj Singh Chauhan has emphasized the need to produce high-quality agricultural products that meet global market standards. He said it can be done by educating farmers about various modern technical tools. The minister was addressing the 97th Annual General Meeting of the Indian Council of Agricultural Research, ICAR, in New Delhi today. The Unique Identification Authority of India, UIDAI, has achieved a major milestone in its nationwide mission mode drive for mandatory biometric updates, completing more than 2 crore biometric updates for school children across the country. The special drive, initiated in September last year, has now covered over 1,56,000 schools, enabling school children to complete their Aadhaar biometric. In Jharkhand, police have arrested 4 extremists, including Ramdev Lohra, a sub-zonal commander of the banned Jharkhand Janmukti Parishad, JJMP, in Gumla district. Police said he was carrying a bounty of 5 lakh rupees. A huge cache of arms and ammunition was also recovered from them. Pakistan's Supreme Court today ordered authorities to transfer jailed former Prime Minister Imran Khan to Islamabad's Shifa International Hospital for a comprehensive medical exam within the next few days. It also directed authorities to ensure weekly meetings between Imran Khan and his family members and ordered the establishment of a medical board with his personal physician and his sister to be associated with it. Iran today said that the Strait of Hormuz will remain closed to maritime traffic until all Iranian conditions under the 14-point Memorandum of Understanding

0: in Galle when reports last came in. Earlier, India were bowled out for 193 in their second innings, setting the visitors a target of 372 runs. Rishabh Pant top scored with 66 runs off 69 deliveries. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வானதியை பற்றி இத்தனை நேரம் உரையாடிய பிறகு அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட அருள்மொழிவர்மன் பேசவில்லை, குறிப்பிடவில்லை, விசாரிக்கவில்லை என்பதை விளையாட்டாக குந்தவை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம் சுட்டிக்காட்டுகிறாள். அதற்கு அருள்மொழிவர்மன், அக்கா, வானதியை கவனித்துக் கொள்ள நீ இருக்கும்போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பதுதான் என்ன?
1: ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை.
0: வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு,
1: அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க வரவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல் இருக்கிறதே
0: என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலும். இளவரசன் நகைத்து கொண்டே,
1: அக்கா, உன் தோழிக்கு பேசத் தெரிகிறதே. நம் குடும்பத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத ஸ்திரீகளுடன் இவளும் அப்படி ஒரு ஸ்திரீயோ என்று பயந்து போனேன் என்றான்.
2: அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே நான் வாய் பேச முடியாதவளாய் ஆய்விட்டேனோ என்ற பயம் உண்டாகிறது என்றாள் வானதி.
1: அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் வாய் பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் அவனை அவன் வீட்டார் வாய் பேச முடியாதவன் என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன்.
2: இந்த குடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரிதான். முன்னையெல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்க சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள்.
1: நீ முதன் முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்து விட்டது. தனியாக தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள்.
2: அது போனால் போகட்டும். வானதி, அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாகச் சொல்லு என்றாள் குந்தவை.
0: கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும் அக்கா. இவள் இத்தனை நேரம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகி போய் விடுவார். தென் திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன்.
2: வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா?
1: அவர் சொல்லித்தான் இருப்பார் அக்கா. இவர் காதில் ஒன்றும் விழுந்திராது. இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி.
0: அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனது செல்லவில்லை. இந்த ஜுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமாயிருக்கிறது.
1: உன் தோழியை உறக்க பேச சொல்லு
0: என்றான் அருள்மொழிவர்மன். பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்கை கோவிலுக்கு போன பிறகு தான் தனியே மேன்மாடத்தில் உலாவச் சென்றதையும், சக்கரவர்த்தியின் அபயக்குரல் கேட்டதையும், அந்த இடத்துக்குத்தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும், அங்கே தான் கண்ட காட்சியையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்தபோதெல்லாம் மெய்மறந்து நின்றுவிட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன்

0: கடைசியாக தமக்கையை நோக்கி, அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே. இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சை அடைந்திருக்க வேண்டுமே என்றார். குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலைகுனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து, வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா. இல்லாவிட்டாலும் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கே ஏதான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம் என்றாள். ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள். திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான். அக்கா, தந்தையின் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்து என்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையை? அப்படியானால் உன் தோழிக்கும் பிரமை எப்படி ஏற்பட்டிருக்கும்?
1: தந்தை கண்டதும் பிரமையல்ல, வானதி கண்டதும் மாயத்தோற்றம் அல்ல. தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. அதை அப்போதே நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்கு பிறகு அது உறுதியாயிற்று.
0: அந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பழுவூர் ராணி எதற்காக அப்படி செய்ய வேணும்?
1: அக்கா, நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்கு பிறகு அவள் தந்தை முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள்.
0: தெரிந்திருக்குமாக்கா?
1: அதை நான் அறியேன். நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது. பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது.
0: தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா? பெண்களில் அழகி என்றால் நந்தினி.
1: நந்தினிதான் அழகி. நாங்கள் எல்லாரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்ப்பட்ட புருஷர்களும் அவளுக்கு அக்கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை.
0: தம்பி, நந்தினியின் சௌந்தரியத்துக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்றுப்போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான்.
1: வானர்குலத்து வீரரைத்தானே சொல்லுகிறாய்?
0: ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன்.
1: எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அப்படி சந்தித்தாலும் விபரீதம் ஏதும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன்.
0: கரிகாலனுக்கு நந்தினி தம் தமக்கை என்று தெரியாது. நந்தினி நம் உறவை கண்டுகொண்டாளா என்பதையும் நான் அறியேன்.
1: அவள் நம் தமக்கை என்பது நிச்சயந்தானாக்கா?
0: அதில் என்ன சந்தேகம் தம்பி?
1: அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன். நாம் குழந்தைகளாயிருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன். அவள் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாது என்று திட்டம் வகுத்தேன். அவள் பாண்டிய நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த அசூயையும் விருப்பும் அப்படியே இருந்தன. பழுவூர் கிழாரை மனம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன்.
0: எப்படி அக்கா? என்ன மாதிரி பிராயச்சித்தம்?
1: அடுத்த தடவை அவளை சந்திக்கும் போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன்.
0: அதை நான் தடுப்பேன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 7-14 உலகத்திலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீ பழுவோர் இளையராணி நந்தினியை பார்த்து அசூயைப்படவில்லை. அவள்தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவள்தான் உன்னை வெறுத்தாள்.
1: தம்பி, இலங்கையில் பைத்தியக்காரியைப் போல தெரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாகச் சொன்னாய். அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும் போது என் இதயம் பிளந்து போகும் போல இருக்கிறது. யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கு

0: இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேரிட்டு விட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வானத்தி சூதுவாத அறியாத பெண்தான். ஆனாலும் பூங்குழலிக்கு இருக்கிற சூட்டிக்கைத்தனம் கொடும்பாளூர் கோமகளிடம் இல்லாததை கவனிச்சுக்கிட்டு வரும். நந்தி மண்டபத்தில் வந்தியத்தேவனை எதிர்பார்த்திருந்த அருள்மொழிவர்மர் எடுத்ததுக்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விழுற பெண் வந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை தன் தம்பி வேணாம்னு தள்ளினதில் குந்தவைக்கு ஏமாற்றம். அதை சொல்லி காட்டினதும் உரையாடலின் போக்கு மாறிடுது. நந்தினி இலங்கையில் பிச்சி போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரியன்னை, சுந்தர சோழரின் வேதனை, தற்போதைய நிலைமையில் தங்களின் கடமை, இதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறாங்க. இடையில் மகாவீரரான இழுத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகள் வானதியிடம் ஒரு வார்த்தை பேசாதத குறிப்பிட்டு குற்றம் சாட்டுறா குந்தவை. கூப்பிட்டதும் அருகில் வந்த அந்த பெண்ணு மிருதுவான குரலில், தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை, அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது, அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல இருக்கிறதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்கா சொன்னதை கேட்டோம். சத்தியம் தர்மம் ஆகிய ரெண்டு பெண்களை காதலிக்கிற காரணத்தால் மற்ற பெண்களை பற்றி எதுவுமே தெரியாதவர் அருள்மொழிவர்மர்னு தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அழகு என்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் நந்தினிக்கும் இளம் வயதில் போட்டி இருந்திருக்கலாம். ஆனால் செல்வாக்கு என்கிற அம்சத்தை பொறுத்தவரை நந்தினிக்கு குந்தவை மேலே இருக்கிற பொறாமையை பற்றி அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை கேட்டோம். காது மந்தம் பற்றின குறிப்பு, காது மூக்கு தொண்டை இந்த மூணும் யூஸ்டேஷியன் என்கிற குழாய் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதால் கடும் காய்ச்சலின் போது ஏற்படுற வீக்கம் இந்த வழியை அடைச்சிடும். இதனால் காற்றின் அழுத்தம் பாதிக்கப்பட்டு அடைப்பு உணர்வு ஏற்படுது. செவிப்பறைக்கு பின்னால் பாய்மம் என்கிற நெகிழ்ச்சி பொருள் தேங்கிடுது. காது மந்தமாவதற்கு இந்த அடைப்பு தான் காரணம். காது அழுத்தம் சமநிலைக்கு வந்துட்டா கேட்கும் திறன் சீராயிடும். நல்லது. உடல் நலம், குறிப்பாக கேட்கும் திறன் சீரான பிறகு அருள்மொழிவர்மரின் செயற்பாடுகளில் ஈழத்தில் கண்ட முடுக்கத்தை காணப்போகிறோம்னு தோணுது இல்லையா?
1: வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
4: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: கிட்ட சொல்றான், அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டது தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு

0: வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்தில் நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியன் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமாக இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். பிபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமாக வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் ஸ்டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளி

0: வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வெள்ள வெடித்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 6:41:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மனதில் நின்றவை இனிய திரைப்பட பாடல்களை கேட்கலாம். முதலில் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல், படம் கூடல் நகர்.
7: தித்தோம் தான் கிட திகதோம் தான் கிட தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம் தான் கிட திகதோம் தான்

0: കൂടൽ നഗർ திரைப்படத்தில் ஹரிச்சரൻ ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: பல்ராம் பாடியுள்ள பாடல் படம் மொழி.

நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: கர்நாடக மாநில வனத்துறையினர் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பற்றிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானிய கோரிக்கை, மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், 2 மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த 3 தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும், கர்நாடக மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும், 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது, இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது, இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், வனத்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும், தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும், நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய் பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து, இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர் திரு ஏ வ வேலு பேசினார்.

0: திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் கூறுவது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு, புராதன கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும், கடந்த 3 காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏவா வேலு, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு, அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும், பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும், முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும், அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும், தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும், புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசியபோது, கட்சிக்கொடி நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது, நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% CSR நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதிலும், மாநில நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளிச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக்கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது, நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 kW துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசியபோது, கடந்த 5 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும், விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும், மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செமஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும், சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழகம் 2வது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேகா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை

0: 7:10 ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவிளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படை இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகள் சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட பிஹெச்எஸ் கார்டும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட மிஸ் மேட்ச் இருந்தது. அஃபீஷியல் மேட்ச் ஆகுது. அந்த டாக்குமெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crore பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமா பெண்டிங் இருக்கு, 3-4 years இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கிருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டா பிஹெச்எஸ் கார்டு மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் முறையில் வயசு வழி செய்து.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ₹10,30,00,000 மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள VM நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
0: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.

0: செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை

0: வசதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாவ் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400 மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250 மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக

0: ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:30. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்க முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதும். பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகலாம் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிர், கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டப்பயிர், கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் உங்களுக்கு தேவையா? உங்கள் பகுதியில் இருக்கும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 6410003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்கள் 0422 இது இணைப்பு எண். இதோடு 6611232 6611432 இந்த எண்களை தொடர்பு கொண்டு விதைகளை பெறலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, மனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 7:00.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: முத்தழகு, என்ன பிள்ள, சமையல் வேலை முடிஞ்சுதா?
7: வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டாரு.
6: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்ல இருந்து வரேன்.
7: அக்கா, பக்கத்து வீடோ இல்ல 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதா நம்ம வழக்கம்.
6: அதெல்லாம் நல்லாதான் பேசுற, இருந்தாலும் இப்ப எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேக்குறேன். ஆமா, காலையில என்ன உங்க வீடே ஒரே போர்க்களமா இருந்துச்சு, அப்பவே வரும்னு தான் இருந்தேன். எங்க வீட்டுல எல்லாம் அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க, அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
7: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ற வேலை தான்.
6: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நல்ல பிள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன பண்ணா?
7: நீங்க தான் வச்சுக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான். நானும் வளர்க்க போறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
6: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்புற பண்ற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குறம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
7: அக்கா, என்ன நீங்களும் விவரம் புரியாம இப்படி பேசுறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணும்னா சும்மாவா? எம்புட்ட கவனமா பாத்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஏத்த இட வசதி வேணும்.
6: முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள, உன் வீட்டுல இருக்கிற இட வசதிக்கு தகுந்தாற் போல நாய்க்குட்டிய தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
7: என்னக்கா சொல்றீங்க?
6: ஆமா முத்தழகு, நாய்கள்ல பல இனங்கள் இருக்கு, நமக்கு வளர்க்கறதுக்கு ஏத்தா போல இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
7: அப்படியா சொல்றீங்க? அக்கா, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே.
6: சொல்றேன் முத்தழகு, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க கேளு.
7: யாருக்கா?
6: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
8: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபர்டார், பக்கு, ஷீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இட அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை,

ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ ஜெர்மன் சப்போர்டோ நம்ம ஊரில் வச்சுருக்கிற சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும், ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து மனுஷன் மாதிரி தோல் வழியாக வேக்காது, வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்றும் மூக்கு வழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும், ரத்த குழாய் உடையறக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சப்பாடு இப்போ டாபமேன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு சூடு தாங்க முடியலங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள் நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு இந்த மாதிரி, நம்ம பொமரேனியன் ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாக் அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அது தோல் மடிப்புகள் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமான இது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களால் வார வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேர் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்டத்தில் இருக்கும், நிறையா கடிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய கோம்பை கண்ணி இதுகளெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும், அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும், அதனால் அதையும் நம்ம யோசித்து தான் பண்ணணும். எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்கறதுக்கு பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எமோஷ்னல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவெடுக்கணும். எப்படி வாங்கணும்னா, உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க, அதுகளையும் சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு முறை அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு வீடு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்கள். எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க, அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ருந்து, அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்கள். அடாப்ஷன்லேயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். போடலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரோம், ஏதோ இல்லை ஒரு 7 மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும், நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டிகளை கிளிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது.

நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும். அது கடிச்சு உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ள போயிடும், அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறதா நல்லது. அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய் வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு மன அழுத்தங்களோடு இருக்கும், அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரணம் பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருள்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ் பிளே டாய்ஸ் அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்கறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அதனால் வலைதளம் மூற போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும் அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள், ஃபோட்டோகள், நம்ம டாகு பப்பியோட ஃபோட்டோ போடும்போது அது ரொம்ப அதிகமான மக்களை சென்றடையுது. அப்போ என்னாகும், உங்கள் குட்டிகளை பார்த்து யார் வேணாலும் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோடு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்பகமான தன்மை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம், இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும், ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும், அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது, அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000-50000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க, அது வணிக நோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்புக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்கிட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங்

0: கேர் நல்லா கொடுக்கணும். இல்லாட்டி ஸ்கின்னு அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட் ஆகி ஆகி அழகே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டிங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேலே இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம். ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. ரெண்டு அல்லது மூணு வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்களெல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசுக்கு கீழே இருக்கும். சிறு வகை நாய்களெல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும். நம்ம நாட்டின நாயிடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட இது வாங்கிறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குமே.
2: ஆமாங்கா, எந்த வகை நாய்க்குட்டி, அதை எப்படி தேர்வு செய்யறது, எங்க வாங்கறது, எப்படி பராமரிக்கிறது, அதில் இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பற்றியும் தெளிவாக சொன்னாரு.
1: அப்புறம் என்ன விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல, இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
2: நிச்சயமா இல்லக்கா, அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதில் உன்னை எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே ஃபோன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
1: முத்தழகு ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: என் அண்ணன் கோவில்பட்டியில இருக்காருல்ல, உனக்கு தான் தெரியுமே.
2: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்துல வெள்ளாமையை அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
1: ஆமாம் பிள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம்தான். அங்கனை போய் கேட்டுதான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாய வந்திருக்காரு.
2: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்க தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
1: அது மாதிரிதான் இப்ப கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை பதிவா அண்ணன் அனுப்பிவிட்டு இருக்கு. அதை நான் வைக்கிறேன், நாம சேர்ந்தே கேட்போம்.
3: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள் அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சரல் மாடல் ஃபார்ம் அப்படின்ட்டு தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1-4

1981 இருந்து கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும் அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டால் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம்தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டுருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100 மேற்பட்ட தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டுருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம்தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்ருக்கோம். அதில் வந்து சோளத்தில் K12, K13, மிளகாயில் K1, K2, அதே மாதிரி கருங்கண்ணி பருத்தியில் KC3, K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போது இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர் விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்தில் எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவாரி விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமாக அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்தில் ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடி ஆடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக செயல்படுத்தி அதில் எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில் 2019 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைச்சு இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பருவமாற்ற காலநிலைக்கான

0: ஆலோசனை சேவை. அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணைய மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் குவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிக்கா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறாருனா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க தானே கொடுக்குறாங்க?
2: ஆமாங்க்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையிலலாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் விவசாயத்தில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
5: நீ கில்லாடி தான் போ.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05 25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் வள்ளி படத்திற்காக ஸ்வனலதா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக ஒலிப்பது மனோ சுனந்தா குரல்கள்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: மத்தியாலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த இடம் பெறுவது அரண்மனை கிளி படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்காலத்தில் அரிகரன் தேவன் பிரசன்னா பாடியுள்ள பாடல் படம் வாரணமாயிரம்.

வாங்கம் இனியா சொந்த வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இரவு 10 மணிக்கு. நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கவிருப்பது அறிவியல் நேரம்.
1: பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜலு அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், பட்டாம்பூச்சினா என்ன?
3: பட்டாம்பூச்சி நம்ம வண்ணத்து பூச்சின்னு சொல்றோம், வண்ணாத்தி பூச்சின்னு அழைப்பார்கள். இவை அழகான மற்றும் வண்ணமயமான இறக்கைகளை கொண்டு பறக்கும் பூச்சிகள், இதனை பட்டாம்பூச்சி. மேலும் இங்கு இது வந்து அந்த வண்ணமயமான இறக்கைகளை பல வண்ணங்கள் இருக்கனால் அங்கும் இங்கு பறந்து பிறரை மகிழ்விக்கின்றது.
2: மேடம், பட்டாம்பூச்சியில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
3: பட்டாம்பூச்சியில பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா 15,000 வகைகளுக்கு மேலே இருக்குங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 350 வகைகளை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஒரு அரிய வகை கேசர் ஹிந்துன்னு சொல்லி நம்ம ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிலாம் இருக்குது. இது மாதிரி தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம

0: மரவன் பட்டாம்பூச்சி வந்து அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கனால அதை வந்து தமிழ்நாடோடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளைனும் அதை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க.
1: மேடம், உலகத்தில் என்னென்ன பட்டாம்பூச்சிலாம் இருக்கு?
0: இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி அதோடைய டிரான்ஸ்பரண்ட், அதுக்கு இறகை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால அதுக்கு கிளாஸ் விங்னு பேர். அது போ மாதிரி இன்னொரு வகையான பட்டாம்பூச்சி மேசிவ் குவீன் அலெக்சாண்டர், அது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய அளவில் இருக்கனால அதை மேசிவ் குவீன் அலெக்சாண்டர். அதே மாதிரி பேர்ட் விங், அப்புறம் ப்ளூ மார்ஃபோ. அது ப்ளூ மார்ஃபோ பார்த்தீங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி பேருன்னு சொன்னீங்கன்னா அதோடைய அந்த நீல நிற வண்ணங்கள் நல்ல ஒரு மாதிரி பல ஷேட்ஸில் இருக்கும், நிறைய நிறங்களை அந்த ஊதா நிறத்திலே பல வண்ணங்களை கொண்டிருக்கனால அந்த ப்ளூ மார்ஃபோன்னு பேர் வருதுங்க சார். இப்போ இந்த பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அளவில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ளூ மார்மான் பட்டர்ஃப்ளை, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரவன் பட்டர்ஃப்ளை, சதர்ன் பேர்ட் விங்னு சொல்லி அது வந்து பறக்கும் போதே வந்து நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சார் குறிப்பிட்ட வகை பட்டாம்பூச்சிகளுக்கு.
1: மேடம், சில ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அந்திப்பூச்சியும் பட்டாம்பூச்சியும் ஒரே மாதிரி தான் தெரியுமே, இது ரெண்டும் ஒன்றா, என்ன வித்தியாசம் இருக்கு?
0: இல்லை, அந்திப்பூச்சின்றது வேற, பட்டாம்பூச்சின்றது வேற. பகல் நேரத்தில் நம்ம பறக்கக்கூடிய பூச்சிகள் வந்து பட்டாம்பூச்சி, இரவுகளில் நம்ம பார்க்குற பூச்சி வந்து அந்திப்பூச்சி. நிறைய மக்கள் வந்து இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு சரியான வேறுபாடுகள் தெரியாமல் அந்திப்பூச்சியை பட்டாம்பூச்சின்னு, பட்டாம்பூச்சி அந்திப்பூச்சின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட்குனே சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி பகல் நேரத்தில் இருக்கும், அந்திப்பூச்சி இரவில் இருக்கும். மேலும் அதுக்கு போக இதோடைய அந்த தலைக்கு மேலே இந்த ஆண்டனின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியில் ஒரு கிளப்டாக இருக்கும், அதே மாதிரி ஹூக் மாதிரி ஒரு கொக்கி போன்ற அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த அந்திப்பூச்சிகளுக்கு வந்து நிறைய ஃபெதரி ஸ்ட்ரக்சர்ஸ், எப்படி ஒரு இறகு இருக்கோ, பறவை இறகு இருக்கோ அது போன்ற அமைப்பு இருக்கும். மேலும் இந்த பட்டாம்பூச்சி மற்றும் அந்திப்பூச்சிகள் இந்த ரெஸ்டிங் பொசிஷன் போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி அதோடைய ரெண்டு ரெக்கையுமே நல்லா விரித்து உட்காரும். ஆனால் அந்திப்பூச்சி வந்து ஒரு கூடாரம் மாதிரி போன்ற ஒரு அமைப்பில் தான் உட்காரும். ஸோ இது மூணு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு. அது இல்லாமல் அந்த கேட்டபுலர்ஸ்லையும் வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. இனிஷியலாக இப்போ யாருன்னா அந்த பட்டாம்பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு முக்கியமான வேறுபாடுகளை வச்சு நம்ம அந்திப்பூச்சியாக பட்டாம்பூச்சின்னு வேறுபடுத்தலாம். அது போக வந்து கேட்டபுலர்ஸ்லையும் நம்ம வந்து வேறுபடுத்தலாம். ஆனால் இரவு பகல் நேரத்திலேயே இருக்கக்கூடிய அந்திப்பூச்சியும் இருக்குது, ஆனால் அதை ரெஸ்டிங் பொசிஷனை வச்சு நம்ம அதை வேறுபடுத்தி கொள்ளலாம்.
1: மேடம், இந்த பட்டாம்பூச்சியை பற்றி படிக்கும்போது ஆங்கிலத்தில் மெட்டமார்ஃபோசிஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா என்ன?
0: இந்த மெட்டமார்ஃபோசிஸ்னு சொல்கிறச்சு தமிழில் வந்து வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிற, அதாவது இந்த பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட் மெட்டமார்ஃபோசிஸ், முழுமையாக வளர்ச்சிதை மாற்றம் அடையக்கூடியது. அப்படின்னா நான்கு நிலைகள் இருக்குது. முதலாவது முட்டை, எக்கு, அதுலேருந்து எக்லேருந்து வரக்கூடியது தான் கேட்டபுலர். அந்த எக்குக்கும் கேட்டபுலருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டார்ஸ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், ஃபோர்த் இன்ஸ்டார்னு ஒரு இடைவெளி இடைப்பட்ட காலநிலையில் வந்து இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் கேட்டபுலர். இந்த கேட்டபுலர் தான் முழுமையாக வந்து உணவு உண்ணக்கூடிய நிலை. இந்த உணவு உண்ணக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்தில் அது போய் முட்டையிடுதோ அந்த தாவர இலைகளை வந்து அது நன்றாக உண்டு, அதன் மூலமாக அது வளர்ச்சி வந்து நல்ல முழுமையாக்கிக்கும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரம், இந்த கேட்டபுலர் ஸ்டேஜ் வந்து முழுமையாகிறதுக்கே ஒரு மூன்று வாரங்கள் ஆகும். அது போக அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா பியூபல் ஸ்டேஜ். அந்த பியூபல் ஸ்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டபுலருடைய சைஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகி அது சுற்றி ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பூச்சி மாறுபடும், ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் கேட்ட மாதிரி அந்த பியூபல் கேசஸ் வந்து மாறுபடும். மாறுபட்டு அந்த நிலையில் வந்து இது முழு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அந்த பியூபல் கேஸ்குள்ளேயே இருந்து அது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 days இந்த நிலையில் இருக்கும். நாளைக்கு வந்து அது ஹேச் அவுட் ஆக போகுது, வெளியே வந்து அந்த அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்து வெளியே வந்து பறக்க போகுதுன்னா அப்போ அந்த காலெல்லாம் சுருங்கி அந்த இறகெல்லாம் அப்படியே மடங்கி இருக்கும். அப்போது வந்து இந்த ஹேச் அவுட் ஆரச்ச ரத்த துளிகள் மாதிரி ஒரு சிகப்பு நிற ஒரு லிக்விட் வந்து அதில் வெளிப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிகப்பு நிறம் வந்து அந்த ஃப்ளூவிட், அதாவது அந்த பட்டாம்பூச்சி வயிற்றுக்கு அந்த ஃப்ளூவிட் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆன ஃப்ளூவிட் வந்து நாளைக்கு அதை வந்து இறகு விரித்து பறக்க போகுது. அப்போ அந்த ஃப்ளூவிட் என்ன பண்ணோன்னா அதனுடைய இறகுக்கு ஹைட்ராலிக் பம்ப் என்ற ஒரு அந்த ப்ரெஷர் மூலம், ஹைட்ராலிக் பம்ப்ன்ற ஒரு அந்த யுக்தி மூலமாக அந்த லிக்விட் ஃபுல்லாக அந்த விங்ஸுக்கு போய் அதை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு அதுக்கு வந்து பறக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அது போக அந்த முழுமையாக அந்த நீரை வந்து அதை உபயோகித்து இந்த லெஃப்ட் ஓவர் லிக்விட் தான் அந்த சிகப்பு திரவமாக இருக்கும். அது வந்து ஒருபோதும் ரத்தம் இல்லை, அது வெளியே வந்ததுமே தன்னுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பூச்சி மாறுபடும். அந்த பீரியட் சப்போஸ் அதுக்கு வந்து ஒவ்வொரு தட்பவெப்ப நிலை, இந்த மாதிரி காரணிகளால வந்து அது கூட பாதிக்கப்படலாம். மேலும் வந்து இந்த மெட்டமார்ஃபோசிஸ் நிலையிலே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர்ல வந்து கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே

0: பறவைகள்லாம் வந்து இரையா ஆகிடும். தாவர வகைகள்ல இரண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்னு ஹோஸ்ட் பிளான்ட், ஒன்னு நெக்டர் பிளான்ட். ஹோஸ்ட் பிளான்ட்ல தான் அதோடைய வாழ்க்கை சுழற்சி அது மேற்கொள்ளும். மேலும் வந்து அது முட்டையிட்டுச்ச இந்த பட்டாம்பூச்சிகள் மேல்பக்கமா முட்டையிடாது, அந்த இலைகளுடைய அடிப்பக்கத்துல தான் முட்டையிடும். ஏன்னா இது வந்து ஒரு தான் இயற்கையாகவே அதுக்கு அமைந்த ஒரு பாதுகாப்பு. அது போக வந்து இந்த பியூப்பா ஃபார்மரா இருச்ச ஒரு தின் சில்க் த்ரெட் மாதிரி அந்த இலை எந்த இலையில அது ஃபார்ம் ஆகுதோ அந்த இலையில இருந்து ஒரு சில்க் த்ரெட் மாதிரி அந்த பியூப்பா ஃபார்ம் ஆகும். அந்த சில்க் த்ரெட் மாதிரி இருக்க அமைப்பு தான் இதுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு சில பட்டாம்பூச்சியுடைய முட்டைகள் பாக்குறச்ச இனத்துக்கு இனமும் அதோட ஷேப்பு கலர் எல்லாமே மாறுபடும். இது வந்து இயற்கையாகவே ஒரு அதோடைய முழு வளர்ச்சியை நம்ம கண்டு கழிக்கிறது ரொம்ப ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு. பொறுமையும் தேவை நமக்கு. நம்ம வந்து ஒரு மூணு நிலையை பார்த்துருப்போம், ஆனா மூன்றாவது நிலையை முடித்து நான்காவது நிலை போறதுக்குள்ள எதுனா ஒரு அதோடைய பறவையோ இல்லது பல்லி ஓனா இந்த மாதிரி விலங்குகள் வந்து அதை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முழுமையா நம்ம பார்க்கணும்னா நமக்கு பொறுமையும் தேவை. அதே நேரம் நம்ம வந்து ஒரு ஆய்வக கூடத்துல கூட அந்த இலைகளை கொண்டு அந்த முட்டையோட அந்த இலைகளை கொண்டு வந்து போட்டு நம்ம அந்த நிலைகளையும் அப்சர்வ் பண்ணலாம். ஆனா இயற்கையாக நடக்கிற நிகழ்வுக்கும் இதுக்கும் வந்து அந்த டைம் பீரியட் இயற்கையாக நடக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஆய்வகத்துல நடக்கிறது கொஞ்சம் மாறுபட்ட இயற்கை செயற்கையான சூழல்ல நடக்கக்கூடியது.
1: நம்ம இயற்கையில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடித்த விலங்கு வந்து இன்னொரு விலங்குக்கு ஒரு உணவா மாறிடுது.
0: அது உணவு சங்கிலி சார். சோ இந்த உணவு சங்கிலி வந்து இப்ப எதனா ஒரு இந்த ஃபுட் செயின் ஃபுட் பிரமிட்னு சொல்லுவாங்க, அடிமட்டத்துல எதனா ஒரு விலங்குக்கு பாதிப்பு ஏற்பட்டா அது மேல் மட்டம் வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் சார்.
1: மேடம் இந்த மெட்டமார்பிசிஸ் சொன்னீங்க, இது எந்தெந்த ஸ்பீஷீஸ்க்குலாம் எந்தெந்த டியூரேஷன் இருக்கும்?
0: ஸ்பீஷீஸ் வந்து இப்போ பட்டர்ஃப்ளைஸ்ன்னு பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த பொதுவாக வந்து நாங்கள் பார்த்த லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இந்த டானிகாஸ்டர்ன்ற பட்டர்ஃப்ளை மோஸ்ட்லி 20 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-28 வரைக்கும் இந்த மட்டம் ஆஃபீஸஸ் நடக்குங்க சார். மேலும் வந்து இப்போ இந்த ஃபால்ஸ் நிறைய அவென்யூ ட்ரீஸ் ஃபால்ஸ் அசோகா பாலியாலித்தியான்னு வச்சுருக்காங்க, அசோக மரம். அந்த மரங்களில் வந்து இந்த காமன் ஜே பட்டர்ஃப்ளை, டெய்ல் ஜே பட்டர்ஃப்ளை அதோடைய வாழ்க்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இடக்கூடிய அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்து இளந்துளிர் ஜஸ்ட் ஃப்ரெஷ்லி எமர்ஜ் லீவ்ஸில் தான் அந்த முட்டையை போயிடும். ஏன்னா அந்த இலைகள் வந்து கடினமாக இருக்காது, அந்த கேட்டபிளர் ஹேட்ச் அவுட் ஆகிட்டு அது வந்து உண்றதுக்கு இது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதனால் இளந்துளிர் இலைகளில் தான் இந்த முட்டையை போயிடும். அதுவும் அடிப்பக்கத்தில் தான் இந்த முட்டைகள் இடும், மேல் மட்டத்தில் அந்த முட்டைகள் இடாது. ஏன்னா மேல் மட்டத்தில் வந்து இடறச்சே வேற பூச்சிகள்லாம் தாக்கம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர்ஸ்லாம் இதுக்குரிய எதிரிகளாக இருக்கக்கூடியது.
1: பட்டாம்பூச்சியில் என்னென்ன இனம்லாம் இருக்கு?
0: இனம்னு சொன்னீங்க, அந்த ஃபேமிலிஸை பொறுத்து நம்ம வந்து இதை வகைப்படுத்துகிறோம் சார். முக்கியமாக 5 டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கு. நிம்ஃபாலிடே, பாப்புலானிடே, லைக்கினிடே, தென் பியரிடே, அண்ட் தென் ஹெஸ்பிரிடே. இந்த மாதிரி 5 விதமான வகுப்பாக நம்ம பிரிக்கிறோம், ஃபேமிலிஸாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் இந்த நிம்ஃபாலிடே, இந்த நிம்ஃபாலிடேக்கு இன்னொரு மாற்று பேர் இருக்கு, அதுக்கு ப்ரஷ் ஃபூட்டட் பட்டர்ஃப்ளைன்னு பேர். இது வந்து இந்த பட்டாம்பூச்சி ஒரு பூச்சி இனத்தை சார்ந்தது தான். பூச்சினாவே இன்செக்டால 3 ஜோடி கால்கள் இருக்கும், 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்கிறனால தான் நம்ம அதை இன்செக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நிம்ஃபாலிடேயை பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஏன் ப்ரஷ் ஃபூட்டட்னா மொத்தமா 6 காலுக்கு பதிலாக 4 கால் தான் இருக்க மாதிரி இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோடி கால்கள் வந்து மடங்கி ஒரு அந்த பிரஷ் போன்ற அமைப்பு இருக்கிறனால தான் இதுக்கு பிரஷ் ஃபுட்டட் பட்டர்ஃப்ளைன்னு பேர். அடுத்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா பாப்புலானிடே, இது டெய்ல் ஸ்வாலோ டெய்ல் பட்டர்ஃப்ளைஸ். அந்த நல்ல இந்த பட்டாம்பூச்சிகள் நல்ல பெரியதாக இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா வால் போன்ற அமைப்புகளும் இருக்கிறனால தான் இதுக்கு ஸ்வாலோ டெய்ல் பட்டர்ஃப்ளைஸ். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹெஸ்பிரிடே, இது வந்து ஹெஸ்பிரிடேவை ஸ்கிப்பர்ஸ் சொல்றேன். ஏன்னா அது வந்து ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும், அதனாலதான் இதை வந்து ஸ்கிப்பர்ஸ் ஹெஸ்பிரிடேன்னு சொல்றோம். அதே மாதிரி பியரிடே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் எல்லாம் இந்த ஃபேமிலியில சேர்க்கிறோம். லைக்கினிடேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லைக்கினிடே வந்து ப்ளூஸ், பொதுவா அந்த ப்ளூஸ் சொல்லுவோம். அந்த ப்ளூஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா புல்வெளியில எல்லாம் அந்த குட்டி குட்டியா பூச்சிகள் மாதிரி தென்படும், ஆனா அது பூச்சிகள் கிடையாது, அது பட்டாம்பூச்சிகள் தான். ஏன்னா அது ரொம்ப அந்த ஸ்மாலஸ்ட் பட்டர்ஃபிளை கூட இந்த லைக்கினிடே ஃபேமிலியை சார்ந்தது தான்.
1: எதனால ஒவ்வொரு பட்டாம்பூச்சிக்கும் கலர் வேறுபடுது?
0: வண்ணத்து பூச்சிகளுக்கு அவற்றின் நிறம், அவற்றின் இறக்கைகளில் உள்ள ரசாயன நிறமிகள் மற்றும் நுண்ணிய செதில்கள், நுண்ணிய செதில்கள்னு சொல்றச்ச ஹேரி ஸ்கேல்ஸ், அதோடைய அமைப்பால வந்து அந்த கலவையால இந்த வண்ணங்கள் மற்றும் நிறங்கள் கிடைக்கின்றது. மேலும் வந்து இந்த நிறமின்னு சொல்றச்ச நம்மள மாதிரி மெலானின் பிக்மெண்டேஷன்லாம் வந்து இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு கிடையாது. இந்த செதில்கள் இருக்குல்ல அந்த ஹேரி ஸ்கேல்ஸ், அது வந்து அந்த சூரிய ஒளி படுறனால அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல அந்த கலரேஷன் வரும். ஸோ மேலும் போக வந்து அது உண்ணக்கூடிய தாவரங்களுடைய நிறங்கள் அதை பொறுத்தும் இந்த மாதிரி நிறங்கள் வந்து வண்ணத்து பூச்சிக்கு மாறுபடுது.
1: மேடம் இந்த ஸ்கேல்ஸ்னா என்ன?
0: அது வந்து ஸ்கேல்ஸ் வந்து ஒரு தமிழ சொல்லணும்னா

0: இருக்கு. செதில்கள் இந்த ஃபிஷ்ல கூட ஸ்கேல்ஸ் இருக்கு, பட் இதுல வந்து ஹேரி ஸ்கேல்ஸ். அது வந்து நம்ம நுணுக்கமா நம்ம நீங்க புகைப்படம் எடுக்கிறச்சு அதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த ஹேரி ஸ்கேல் எப்படி ரோமங்கள் இருக்கோ அந்த மாதிரி ஹேரி ஸ்கேல்ஸ் வந்து அந்த பட்டாம்பூச்சி உடம்புல இருக்குங்க சார்.
1: மேடம், பட்டாம்பூச்சியோட உணவு என்ன?
0: பட்டாம்பூச்சிக்கு பொதுவா மக்களுடைய கருத்து வந்து பூக்கள்ல இருந்து அந்த மகரந்த பூக்கள்ல இருந்து தேனை தான் எடுக்குதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம பட்டாம்பூச்சிக்கு விதவிதமான உணவுகள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகள் சாணத்தை கூட போய் உண்ணும். சாணம், கழிவு, இந்த மாதிரி இறைச்சியுடைய கழிவுகள், இந்த போன்ற உணவுகளே உண்ணும். ஏன் அப்படி உண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து உணவுகளில் வந்து இந்த மினரல்ஸும் எல்லாம் கான்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் நடந்து போறச்சு உங்களுக்கு ரொம்ப வேர்த்து இருந்துச்சுன்னா உங்கள் மேலே பட்டாம்பூச்சி வந்து அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த அந்த வேர்வையில் வந்து இருக்கக்கூடிய அந்த உப்பு மற்றும் தாது பொருட்கள் வந்து இந்த பட்டாம்பூச்சிக்கு தேவைப்படுது. ஏன்னா அது இனப்பெருக்கத்துக்கு அந்த முட்டைகளை வந்து அதை பலம் படுத்துறதுக்கும் மேலே இனப்பெருக்கத்துக்கு வந்து ஒரு கூடுதலான ஒரு தேவைப்படக்கூடிய பொருளா இருக்கிறதுனால இந்த கழிவுகள் மற்றும் இறைச்சி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் கிட்ட மட்டும் இருந்துதான் அது வந்து தேனை எடுக்காது. இந்த மாதிரி உணவுகள்ல வந்து போய் உட்கார. மேலும் வந்து இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எப்போ வெயில் இருக்கோ அப்போதான் உங்களுக்கு தென்படும். ஏன் அந்த மாதிரி வெயில் நேரங்களில் தான் தென்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி சன்லைட்ல இருந்து தான் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எனர்ஜி இல்லைன்னா நல்லா அந்த ரெண்டு ரெக்கையுமே விரித்து போய் ஒரு கல் இந்த மாதிரி சர்ஃபஸ்லலாம் போய் உட்காந்து. ஸோ பேசிக்கலி இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. இது போக நம்மளே நம்ம வீட்டில் வந்து இந்த பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு மண் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கூழாங்கல் எல்லாம் போட்டு மேலும் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல தண்ணீரை தெளித்து கூழாங்கல்களை போட்டு உப்பு சக்கரை இந்த மாதிரிலாம் நம்ம தூவி விட்டு அழுகி போன வாழைப்பழம், ஆரஞ்சு, பலாப்பழம், பைனாப்பிள் இந்த மாதிரி பழங்கள்லாம் தூவி விட்டோம்னா அந்த மேலும் அந்த இடத்துல வந்து நல்ல சூரிய ஒளி இருந்துச்சுன்னா தானாகவே பட்டாம்பூச்சி உங்களை தேடி வரும்.
1: கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட்டாம்பூச்சி தோட்டம் அமைப்பது எப்படி?
0: பட்டாம்பூச்சிக்குன்னு தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி உங்கள் வீட்டில் வந்து இடமே இல்லை. உங்களுடைய பால்கனியில கூட ஒரே ஒரு செடியை வச்சு கூட நாங்கள் பட்டாம்பூச்சி அது ஈர்க்கப்படலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி உங்கள் பால்கனியில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கருவேப்பிலை செடியோட ஒரு தொட்டியை வச்சுருந்தீங்கன்னா அந்த கருவேப்பிலைக்குன்னு சொல்லி காமன் மார்மான் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி ஒன்று சொல்லி வரும். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டு மாடியிலையோ தோட்டத்துலையோ எங்கே கருவேப்பிலை செடி இருந்தால் போய் நீங்கள் கூட போய் பார்க்கலாம். எங்கே அந்த இலைங்கள்லாம் கடித்து அப்படிலாம் இலைகள் துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அதில் வந்து கேட்டர்பில்லர் இருக்குன்னு அர்த்தம். அது போக எலுமிச்சை செடி. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பட்டாம்பூச்சி தோட்டம் அமைக்கணும். அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஏன்னா இடத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் தாவரங்களை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கக்கூடியது சென்னை. இப்போ நீங்கள் ஒரு வேற ஒரு குளிர் பிரதேசமோ வேறு மாதிரி மாநிலங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன மாதிரி பிளான்ட்ஸ் வளருமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கணும். முக்கியமா இந்த பட்டாம்பூச்சி தோட்டம் அமைக்க நம்ம ரெண்டு வகையான செடிகள் எடுத்துக்கணும். ஒன்னு ஹோஸ் பிளான்ட், இன்னொன்னு நெக்டர் பிளான்ட். ஏற்கனவே நான் முன்னதே சொன்ன மாதிரி ஹோஸ் பிளான்ட்னு சொல்லக்கூடியது அந்த பட்டாம்பூச்சி அதோட வாழ்க்கை சுழற்சிக்கு அந்த இலைகளை தான் உண்டு அதோட வாழ்க்கை சுழற்சியை வந்து மேற்கொள்ளும். ஏன்னா கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல தான் ஃபீட் பண்ணும். அந்த பியூப்பா ஆயிட்டு அடல்ட் பட்டர்ஃபிளை ஆயிடுச்சுன்னா மீண்டும் அந்த இலையை உண்ணாது, அங்க வந்து முட்டை மட்டும் தான் இடும். அது போக நெக்டர் பிளான்ட்னா அது அந்த ஹனிய நெக்டரை வந்து சக் பண்ணக்கூடிய பிளான்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா பட்டாம்பூச்சிகள் வந்து பூ பூவா போய் அதோடைய அங்க இருக்கக்கூடிய அந்த நெக்டரை வந்து சக் பண்ணும். ஸோ அப்போ வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஸோ உங்களுடைய தட்பவெப்ப நிலைகள் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தாவரங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பொதுவா ஹோஸ்ட் பிளான்ட்னு சொல்றச்ச நீங்க வந்து இந்த அசோகா கறி இந்த கருவேப்பிலை செடி, எலுமிச்சை செடி இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் பிளான்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ரோடு ஓரங்கள்ல வந்து இருக்கக்கூடிய இந்த டர்னரா சிபுலேட்டா டர்னரா உம்லிஃபோலியான்னு சொல்லி ஒயிட் பட்டர் கப்ஸ்னு ஒரு காட்டு வெளியில வளரக்கூடிய தாவரம் தான். அதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டானி கோஸ்டர்ன்ற ஒரு பட்டர்ஃபிளை எல்லாம் இருக்கும். அதோடைய வாழ்க்கை சுழற்சி முழுமையாக பார்க்கலாம். மேலும் அது தேனுக்கு இருக்கக்கூடிய தாவரங்கள் அங்கே லேண்டனா தெற்றிப்பூ, ஈவன் நம்ம மல்லிகைப்பூவில் வந்து இந்த ஸ்கிப்பர்ஸ் வரும். இது மாதிரி நிறைய இந்த எருக்கஞ்செடியை கூட நீங்கள் எருக்கஞ்செடியில் வந்து பிளெயின் டைகர்ன்ற ஒரு பட்டாம்பூச்சி வந்து வரும். ஏன்னா அந்த எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளெல்லாம் எடுத்து நம்ம அந்த ஃபைட்டோ கெமிக்கல் கான்சியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கலாய்ட் போன்ற காம்போனன்ட் இருக்குது. அந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ட். ஸோ அந்த கான்ஸ்டியூன்காக அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதில் அந்த எருக்கஞ்செடியில் தான் அதோடைய வாழ்க்கை சுழற்சி மேற்கொள்ளும்.
1: மேடம், பட்டாம்பூச்சியோட பழக்க வழக்கங்கள் என்ன?
0: பழக்க வழக்கங்கள்னு சொல்றச்ச படலிங்ன்ற ஒரு பிஹேவியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மண்ணில் போய் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதுனா ஏரிக்கரை இந்த மாதிரி பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காற்று இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக பட்டாம்பூச்சிகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு பேர் படலிங்.

0: அது ஏன் அந்த மாதிரி செஞ்சேன்னா, அது அங்கே இருக்கக்கூடிய மினரல் சால்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி கூட்டமாக போகுது. அது போக பார்த்தீங்கன்னா கோர்ட்ஷிப் பிஹேவியர், கோர்ட்ஷிப் பிஹேவியர்னா ஆண் பட்டாம்பூச்சி பெண் பட்டாம்பூச்சியை திரத்திக்கிட்டு போறது. மேலும் வந்து இந்த காமன் க்ரோ ஒரு வகையான பட்டாம்பூச்சி இருக்கு, அது பார்த்தீங்கன்னா அந்த அரளி செடியில தான் அதோடைய வாழ்க்கை சுழற்சி மேற்கொள்ளும். அந்த ஆண், அந்த ஆண் காமன் க்ரோ பட்டர்ஃபிளை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதோடைய அப்டாமினல் ரீஜன்ல வந்து ஹேர் பென்சில்னு சொல்லி ஒரு ஒரு இந்த ப்ரஷ் மாதிரி, ஒரு மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு ஒரு உறுப்பு, அதுக்கு பேர் வந்து ஹேர் பென்சில். அது என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஹேர் பென்சில் இருந்து அப்படியே அந்த ஃபெரமோன்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணும். அந்த ஃபெரமோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் பட்டாம்பூச்சி ஈர்க்கிறதுக்காக அது வந்து அந்த ஃபெரமோன்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணி ஒரு டெரிட்டரி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக கோர்ட்ஷிப்புக்கு வந்து பெண் பட்டாம்பூச்சி ஈர்க்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இன்னொரு பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, லைக் அக்ர இப்போ வந்து டெட் லீஃப் மாதிரி ஒரு கீழே விழுந்த ஒரு காய்ந்து போன இலை போன்றெல்லாம் அது வந்து மிமிக்கும் பண்ணக்கூடியது. இந்த ஏன்னா அது வந்து இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் தி பிரிடேட்டர்ஸ், இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணோம்னா, காஞ்ச இலை ஓக் லீஃப் பட்டர்ஃபிளைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது ரெண்டு இறகையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு காய்ந்த லீஃப் மாதிரி இருக்கும். மேலும் ஒரு சில பட்டாம்பூச்சிகள் வந்து இந்த ஃபோர் விங் ஹைண்ட் விங்னு சொல்ற இடத்துல இந்த பேட்டர்ன் பிக்மெண்ட் அந்த ஸ்பாட்ஸ்ன்னு இருக்கு, அந்த ஸ்பாட்ஸ் வந்து ஆந்தைகளுடைய கண் போன்று இருக்கும். அந்த ஆந்தைகளுடைய கம் போன்ற அமைப்பு வந்து அது பறக்கும் போது இல்லை சில பறவைகள்லாம் வந்து தாக்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஆந்த கண் மாதிரி இருக்கனால இதனால அதை அவாய்டும் பண்ணும். அதே மாதிரி நிறைய பட்டாம்பூச்சிகள் மைக்ரேட்டரி பிஹேவியர், எங்கேயோ இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிலாம் இங்க சென்னைக்கு வரும், சென்னையிலேருந்து வேற இடத்துக்கு போகும். ஆனா இதோடைய வாழ்நாள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ட் பீரியட் தான், 3 weeks. ரொம்ப ரேரான பட்டர்ஃபிளைஸ் தான் ஒரு 5 months மேக்சிமம் இருக்கக்கூடியது. இந்த மைக்ரேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, பெயிண்டட் லேடின்னு சொல்லி ஒரு பட்டர்ஃபிளை இருக்கு, அது வந்து ஆல் தி வே ஃப்ரம் அமெரிக்கால இருந்து கூட இது டிராவல் 14,000 kilometers வந்து அது டிராவல் பண்ணி வருது. ஆனா அதே பட்டாம்பூச்சி அங்கிருந்து இங்க வரல, அதோடைய இனம் ஏதோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு மூலமா அதுடைய சந்ததியினர் வந்து இந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்றாங்க, அதுக்கு பேர் வந்து பெயிண்டட் லேடி. சோ நம்ம சென்னையிலயும் வந்து நாங்க 2019-2022 இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். இப்போ பட்டாம்பூச்சி சொல்றச்ச வந்து சாதாரணமா அந்த ஒரு அது வந்து நமக்கு ஒரு உள் ஒரு ஒரு புத்துணர்வை நம்ம அந்த அதை பாக்குறது, அதோடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறது, ஒரு ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாவே வைக்கும்.
1: மேடம், நீங்க 100 kilometers தாண்டி பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வருதுன்றீங்க, வரும்போது பசிக்காதா, எங்க சாப்பிடும் அது?
0: அதுக்கு வந்து போற இடங்கள்ல அது வந்து அந்த அப்படியே டிராவல் பண்ணும் போது அங்கங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கக்கூடிய பூஞ்செடியில இருந்துதான் இந்த மாதிரி நெக்டர் எல்லாம் எடுக்கும். மேலும் வந்து நம்மளுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க ஒரு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆயிரக்கணக்கான காமன் க்ரோ நான் சொல்லக்கூடிய பட்டர்ஃபிளை, ப்ளூ டைகர்ஸ், அந்த ஈசியா சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக 10,000 பட்டாம்பூச்சிகளுக்கு மேலேயே கடந்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடில் ஆப்போசிட் சைட்லேருந்து அந்த நார்த்லேருந்து சவுத்துக்கு ட்ராவல் பண்ணிச்சு. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மழை, ஸோ அதிகமான மழை. ஸோ அப்போ அந்த மலையிலேருந்து அதை வந்து அப்படியே வந்து மேலும் உணவு பற்றாக்குறை, இனப்பெருக்கும், இது எல்லாம் ஒரு காரணமாக வச்சு இது வந்து இடப்பெயர்வு செய்யும். பறவைகள் எப்படி வந்து இடப்பெயர்வு செய்யறதோ அதே போன்று பட்டாம்பூச்சிகளும் இடப்பெயர்வு செய்யும். அது மேலும் வந்து பட்டாம்பூச்சிகள் ஒரு இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது பயோ இண்டிகேட்டர், இட்ஸ் அந்த ஈக்கோலஜி, ஐ மீன் ஈகோசிஸ்டம்ல எதனா ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அதன் விளைவாக பட்டாம்பூச்சியோட எண்ணிக்கையும் குறையும். அதுவும் மேலும் வந்து இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் கிரீச்சர், அதிக பொல்யூஷனும் அப்படிலாம் இருந்தால் பட்டாம்பூச்சி பாப்புலேஷன் குறையும். எந்த இடத்துல அதிகமான பட்டாம்பூச்சி இருக்கோ அந்த இடம் வந்து ரொம்ப தூய்மையான இடம்னு நம்ம எடுத்துக்கலாம்.
1: மேடம், பட்டாம்பூச்சிக்கெல்லாம் எப்படி தெரியுது எந்த டைரக்ஷன்ல போகணும்ட்டு?
0: அந்த டைரக்ஷன் வந்து லைக் பறவைக்கும் நம்ம யாரும் இந்த டைரக்ஷன் போகணும்னு சொல்லி எந்த சூழல் வந்து அதுக்கு வந்து ஏற்றவாறு இருக்கோ, மோஸ்ட்லி இந்த கடல் சார்ந்த பகுதியில் தான் அது வந்து மைக்ரேட் பண்ணுதுங்க சார், மைக்ரேட் பண்ணுது. அண்ட் மேலும் வந்து இதோடைய அந்த சூழல், ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு சர்வே பண்ணுறீங்கன்னா, ஜான் டு மார்ச் வரைக்கும் ஒரு மாதிரி மழையெல்லாம் பேஞ்சி அப்போ அந்த அந்த அதிகம் வெப்பம் இல்லாதனால அந்த சூழல் வந்து இந்த பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அப்போ எண்ணிக்கையும் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மார்ச்லேருந்து மே ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கொஞ்சம் எண்ணிக்கை குறைய தான் செய்யுது, வகைகளும் குறைய தான் செய்யுது. ஒரு சில பட்டாம்பூச்சிகள் வந்து சீசனல்னு சொல்லலாம், ஒரு சிலர் வந்து காமனாக எப்போவுமே இருக்கும், ஆனால் ஒரு சிலர் வந்து ரொம்ப ரேர். அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆகஸ்ட் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு இதாக, செப்டம்பர்லேருந்து பீக்காக போகலாம். மேலும் வந்து இந்த பட்டாம்பூச்சியுடைய முக்கியத்துவத்தை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக செப்டம்பர் மாதம் முழுதுமா வந்து பிக் பட்டர்ஃபிளை மந்த் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது 5வது ஆண்டாக கொண்டாடுறாங்க. பல விழிப்புணர்வுகள், பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் போய் நிறைய விழிப்புணர்வு

0: நிகழ்வுகள், இந்த மாதிரி போட்டிகள், மேலும் வந்து அவங்களை வந்து இயற்கை நடை மாதிரி பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை வாக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டு போய் அதோடைய ஏன் நம்ம இதை பாதுகாக்கணும், ஏன்னா இப்போ எப்படி தேனீக்கள் முக்கியமோ அதே மாதிரி பட்டாம்பூச்சியும் பெஸ்ட் பாலினேட்டர்ஸ். இந்த தேனீக்குளம் பட்டாம்பூச்சி இல்லைன்னா நம்மளுடைய உணவை பத்தி நம்ம ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. இது வந்து இப்போ இந்த ஒரு ஒரு பூலேருந்து மகரந்ததுக்காக போறதுனால அதோடைய உடல் மற்றும் அதோடைய ஆண்டனா அப்புறம் அந்த கால்கள் எல்லாம் அந்த மகரந்த போலன் கிரீன்ஸ் ஒட்டிக்கிட்டு பாலினேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. எந்த ஒரு தோட்டமா இருந்தாலும் வந்து முக்கியமா நம்ம என்ன சொல்லணும்னா, யாரும் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த கூடாது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினா இதோடைய பட்டாம்பூச்சிகளுடைய எண்ணிக்கைகள் குறையும். எண்ணிக்கைகள் குறைஞ்சா உணவுக்கு வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும்னா சுவை எப்படி உணரும்னு கேட்டிங்கன்னா, கால்களில் வந்து அதோடைய டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பூவில் போய் உட்காரச்ச அது கால்களை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நகர்த்தி போய் அது என்ன சுவையில் இருக்குது, ஸோ அந்த சுவையை பொறுத்து அது வந்து அந்த நெக்டரை சக் பண்ணும். மேலும் வந்து தன்னுடைய பிரிடேட்டாஸ்கிட்டேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு போலித்தன்மை மிமிக், ஸோ மிமிக் மாடல்னு ஒரு பட்டாம்பூச்சி இனத்தை மாதிரி இன்னொரு பட்டாம்பூச்சி இனமும் வந்து மிமிக் பண்ணும். ஏன்னா அந்த பறவைகள்லாம் வந்து ஒரு சில பட்டாம்பூச்சிகளை வந்து ஒதுக்கிடுவாங்க சாப்பிடாம. ஏன் ஒதுக்குறாங்க? அதுல நஞ்சுத்தன்மை கசப்புத்தன்மை இருக்கும். இந்த மிமிக் பண்ணக்கூடிய பட்டாம்பூச்சி அந்த மாடல்ல கசப்புத்தன்மை இருக்கனால பறவைகள் வந்து அது ஒதுக்குறனால இது வந்து அது போன்று மிமிக் பண்ணும்.
1: மேடம், நம்மளோட சுற்றுச்சூழல் அமைப்புல வண்ணத்து பூச்சியோட பங்கு என்ன?
0: வண்ணத்து பூச்சிகளின் பங்கு இந்த சுற்றுச்சூழல் பாக்குறச்ச முக்கியமா மகரந்த சேர்க்கை, அப்புறம் உணர்வு சங்கிலி, அப்புறம் சுற்றுச்சூழல் குறிகாட்டிகள் அதாவது என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ். இந்த மூன்று வந்து மிக மிக முக்கியமானது. மகரந்த சேர்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்ணத்து பூச்சிகள் மகரந்த சேர்க்கையில் வந்து ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு மகரந்தத்தை எடுத்து செல்வதால் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்து விதைகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்ய உதவுகின்றன. அது போக வந்து உணவு சங்கிலியில் வந்து வண்ணத்து பூச்சிகள் அவற்றின் புழுக்களும் பல விலங்குகளுக்கு உணவாக அமைகின்றன. பறவைகள், சிலந்திகள், பல்லிகள், எலிகள் மற்றும் பிற பூச்சிகளுக்கும் இது உணவாக அமைகின்றது. அதனுடைய முட்டை மற்றும் புழுக்கள் என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் சுற்றுச்சூழல் குறிகாட்டிகள்னு சொல்றச்ச வண்ணத்து பூச்சிகள் சுற்றுச்சூழலில் ஆரோக்கியத்தை காட்டுகின்றன. ஒரு பகுதியில் வண்ணத்து பூச்சிகள் எண்ணிக்கை குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ அது சுற்றுச்சூழலுக்கு ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அது ஒரு இண்டிகேஷன், ஒரு அலாம். உடனே நம்ம அந்த இடத்துல என்ன மாதிரி மாசு ஏற்பட்டிருக்கு, ஏன் இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம அதோடைய ஆய்வை கண்டறிஞ்சு அதுக்குரிய தீர்வை காணணும். அதனால் இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு வந்து மகரந்த சேர்க்கை, உணவு சங்கிலி, சுற்றுச்சூழல் குறிகாட்டிக்கு இன்றியமையாத இருக்கு.
1: மேடம், பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா ஒரு வெயிட்டே இல்லாத ஒரு ஜீவன் மாதிரி இருக்கு. பட்டாம்பூச்சியோட வெயிட் என்ன?
0: இனத்துக்கு இனம் மாறுபடும். இந்த வெயிட்டை பொறுத்த எடையை பொறுத்த வரைக்கும் பட்டாம்பூச்சியுடைய எடைகள் இனத்துக்கு இனது மாறுபடும். ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்கன்னா 250 மில்லிகிராம்ல இருந்து இருக்கு. அதே போன்று ஒரு சில பெரிதாக இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் ஒரு சில கிராம் அளவுக்கும் இருக்கு. மேலும் வந்து அதோடைய அளவு அந்த லெங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விங்ஸ் வந்து மில்லிமீட்டர் சைஸ்லயும் விங்ஸ் இருக்கு. இந்த அலெக்சாண்டர் பேர்ட் விங்னு சொல்றச்சு அதோடைய நீளம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடியது. அதனால அதுக்கு பெரிய தோற்றமா இருக்கு.
1: மேடம், இயற்கை அமைப்புல எந்தெந்த விலங்குலாம் பட்டாம்பூச்சிய இரையா தேடுது?
0: உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்கும் வண்ணத்து பூச்சி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸா இருக்கு. பறவைகள் முக்கியமா இதோடைய எதிரின்னு பாக்குறச்ச பறவைகள். இது பறக்கும் போது இப்போ நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த உடஞ்ச இறகோட இருக்கும். அது ஏன்னா இந்த பறவைகளுடைய தாக்கத்தால் அதோடைய இறகுகள் உடைகிறது. மேலும் வந்து பூச்சி இந்த சிலந்திகள் இப்போ எந்த இட தாவத்தில் நிறைய சிலந்தி இருந்துச்சுன்னா அதோடைய முட்டை மற்றும் புழுக்கள் இருக்குன்னு அர்த்தம். சிலந்தி வந்து இன்னொரு எதிரி. அது போக எறும்புகள். ஆனால் இந்த எறும்புகள்னு சொல்றச்ச நான் இன்னொரு ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு லைக்கனிடைய இந்த பட்டாம்பூச்சி பார்க்குறச்ச. அது அந்த லைக்கனிடேயுடைய கேட்டபிளரை சுற்றி எறும்பு எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த லைக்கனிடே கேட்டபிளரில் வந்து ஒரு ஒரு டியூ ஒரு அதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய திரவம் வந்து அது உடல்லேருந்து வரனால அந்த உணவுக்காக இந்த எறும்புகள் வரும். ஸோ அதே நேரம் இந்த எறும்புகள் என்ன பண்ணுதுன்னா இந்த கேட்டபிளருடைய கேட்டபிளரை வந்து பறவைகள்லேருந்தும் ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே எறும்பு, சிலந்தி பூச்சிகள், இந்த ஓநாய், பல்லி. இப்போ எங்கள் இந்த இடத்துல நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த வாழ்க்கை சுழற்சியெல்லாம் வந்து திறந்த வெளியில் வந்து போய் அந்தந்த தாவரங்களில் பார்ப்பாங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 நாள் 15 நாள் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நாங்கள் எந்த நேரத்தில் எதை எதிர்பார்க்குறோமோ அந்த நேரங்களில் வந்து இந்த வள்ளிகள், ஓநாய்கள் மூலமாக அந்த இது வந்து அழிஞ்சு போகும். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த நெட் இருக்கு இல்லையா, அந்த நெட்டெல்லாம் அந்த இலைகளை சுற்றி வச்சுருப்போம்.

0: ஏன்னா இது இந்த நெட் இருந்துச்சுன்னா இந்த பறவையோ இந்த பல்லியோ இந்த ஓனாயோ இந்த அதோடைய முட்டையெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நெட்டும் போட்டு வைக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு.
1: மேடம், நம்ம இப்படி பண்ணும்போது மற்ற விலங்கோட உணவை நம்ம தடுக்கிற மாதிரி இருக்குல்ல?
0: எல்லாம் மொத்தமாக நம்ம தடுக்கலையே. நம்ம இது வந்து இயற்கையான ஒரு சூழல். இயற்கையில் வந்து இந்த உணவு வந்து நான் என்னதான் அந்த ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த லைஃப் சைக்கிள்னு பார்க்கச்ச முட்டைகள் வந்து நிறைய எண்ணிக்கையில் முட்டை இருக்கும். நான் வந்து ஒரு நாலோ அஞ்சோ தான் ஒரு கணக்கில் எடுத்துட்டு என்னுடைய ஆய்வுக்குன்னு அதை மேற்கொள்கிறேன். நான் முழுமையாக அதை தடுக்கலை. அந்த இடத்துல அந்த வளர்ச்சி லைஃப் சைக்கிளை படிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நெட்டை போட்டு நாங்கள் படிக்கிறோம்.
1: மேடம், பட்டாம்பூச்சிகள் பற்றி ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் பற்றி சொல்ல முடியுமா?
0: இந்த பட்டாம்பூச்சியை பற்றி ஆய்வு செய்வதில் 17ஆம் நூற்றாண்டுக்கு முதலே வந்து இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. மரியா சிபிலா மெரியன் என்ற ஒரு ஜெர்மனிய இயற்கை ஆய்வாளர் அந்த வண்ணத்து பூச்சிகள் வாழ்க்கை சுழற்சியை வந்து புழுவிலிருந்து வண்ணத்து பூச்சியாக மாறுவது துல்லியமாக அவர் அதனை வரைந்து ஆவணப்படுத்தியிருக்கிறார். அது போக 19ஆம் நூற்றாண்டில் ஹென்ரி வால்டர் பேட்ஸ், இவர் ஒரு ஆங்கில இயற்கை ஆய்வாளர், அவரும் வந்து இந்த பெட்டிசியன் மிமிக்ரி முல்லரியன் மிமிக்ரின்னு சொல்லி பரிணாம வளர்ச்சியில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூகேலெல்லாம் நிறைய அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து இந்த வெள்ள சுவர்லாம் வந்து அப்படியே கருப்பு நிறமாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் அந்த டஸ்ட். அப்போ வந்து இந்த வெள்ள பூச்சிகள் போய் உட்காரச்ச கான்ட்ராஸ்ட் அந்த பிளாக் பேக்ரவுண்டுக்கும் வெள்ளைக்கும் இருக்கனால பறவைகள் வந்து அந்த பூச்சிகள்லாம் இந்த வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இனமே வந்து அழிஞ்சு போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இனம் வந்து இயற்கையாகவே ஒரு திடீர் மாற்றம் மியூட்டேஷன் விளைவாக அந்த பிளாக் சர்ஃபஸில் இந்த மியூட்டன்ட் ஆகி இந்த ஒயிட் இன்செக்ட் வந்து பிளாக்காக மாறினதுனால அதோடைய பாப்புலேஷன் தானாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பால் எர்லிக், அவரும் ஒரு அமெரிக்க உயிர் பயாலஜிஸ்ட் தான், அவரும் இந்த பட்டாம்பூச்சிகளுடைய எவல்யூஷன் இதை பற்றிலாம் படிச்சிருக்காரு. மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நிறைய பேர், ஐசக் ஹெம்கர், அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து டாக்டர் குண்டே, இவரெல்லாம் வந்து பட்டாம்பூச்சியில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு பார்கோடிங், மாலிகுலர் ஜெனிடிக்ஸ், ஸோ இன்றளவும் இதோடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.
1: மேடம், இப்போ பட்டாம்பூச்சி மேலே உள்ள ஆர்வத்தினால சில பேர் பட்டாம்பூச்சி பார்த்த உடனே பிடிக்க போகிறாங்க, சில பிடிக்கவும் செய்கிறாங்க, இது நல்லதாக கெட்டதா?
0: இல்லை, அந்த மாதிரி வந்து நம்ம அதை ஊக்குவிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதோட ஆயுள வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். நம்ம பிடிக்கிறதுனால அது வந்து சேதம் அடைஞ்சு அதோடைய பறக்கும் தன்மையை இழந்து அதோடைய வாழ்நாளும் குறையுது. அதனால வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்குலாம் போய் அந்த குழந்தைங்களுக்கு அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசி அதோடைய எப்படிலாம் அது நமக்கு சுற்றுச்சூழலில் வந்து பயன்படுது, இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் நிகழ்வுகள் நடத்துறதுனால நம்ம இதெல்லாம் தடுக்கலாம்.
2: இதுவரை பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜலு அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இத்துடன் நிறைவு பெறுவது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இப்போது ஒலி உலா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் விண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக பென்னிதயாள் கல்யாணி மேனன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:16 25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், செபி அனுபமா இவர்கள் பாடியது. படம் உயிரே.

நேரம் 10:23:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் ஹரிகரன் குரலில் உதயா படப்பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வனலதா பாடியுள்ள பாடல், படம் தாஜ்மஹால்.

0: ஏய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: நிகழ்ச்சிகள் அடுத்து கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடியுள்ள பாடல் படம் ஸ்டார்.

ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 11 மணி. தமிழ்நாடு கடலோரப் பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று துவங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிமுனை பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டு அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய பலத்த சுழற் காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் அறிவிக்கப்பட்ட நாட்களில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகி அதிக அளவு புள்ளி 36.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு புள்ளி 28 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகி அதிக அளவு புள்ளி 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு புள்ளி 27.6 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்தகுமார் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, நாளும் அறிவோம் காலத்தை கடந்த சமையல் தோழி, எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம்.

0: 47-45க்கு நகர் பலம், சத்தான உணவு எட்டாத கனவு, ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். காலை 7:55க்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்பர்தீன் அவர்கள். 8:30க்கு திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நீரும், நண்பகல் 12:10க்கு சங்கீத சாரல், விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50க்கு வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10க்கு என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், நான் ரசிக்கும் உலகம், உலக புகைப்பட தினத்தை ஒட்டி வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சேகல் அவர்கள் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள். 2:15க்கு திரைகாணம் இடம்பெறும். பிற்பகல் 2:40க்கு டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். முதல் பகுதி 2:55க்கு வானிலை, 5:30க்கு திரைகாணம். மாலை 6:10க்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40க்கு மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10க்கு திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:30க்கு உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 9:30க்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு, வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. 10:45க்கு காற்றோடு கலந்திடவா. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by V.C. Pramod. BRICS nation today reiterated their commitment to strengthening collaboration on environmental protection and sustainable development. A joint ministerial statement adopted on the conclusion of the 12th BRICS Environment Ministers meeting in New Delhi today said, BRICS nations also reaffirmed their commitment to advancing the full and effective implementation of the 2030 Agenda for Sustainable Development, the United Nations Framework Convention on Climate Change and its Paris Agreement. The countries emphasized that enhanced international cooperation, including availability of finance from developed countries, is essential to enable developing countries to effectively address environmental and climate challenges while advancing sustainable development and poverty eradication. India is chairing BRICS this year with the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. The BRICS ministers also expressed their appreciation for India's leadership in advancing the circular economy as an enabler of sustainable development. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has emphasized the need to produce high-quality agricultural products that meet global market standards. He said it can be done by educating farmers about various modern technical tools. The minister was addressing the 97th Annual General Meeting of the Indian Council for Agricultural Research, ICAR, in New Delhi today. The minister also administered the Saptadhara of Shakti Pledge to officials of both ministries in national capital. Mr. Chauhan said, through Shakti ki Saptadhara,